நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 15 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 20 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி புதன்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம்.

0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
1: பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து.
0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
2: குறளமிதம் பரியினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம் காணல் நீர் ஒளியின் உண்மை. எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி.

9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் அபர்ணா தியாகராஜன் அவர்களின் வயலின் இசை, நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், டைட்டானியம் உலோகம் பற்றிய தகவல், உங்களுக்காக சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம், நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களின் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து திரைகானம் ஒலிக்கும். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நூற்று 1.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் காலை 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரிஷவ ரெயின்போ, 9:02 ரெயின்போ, 10:02 கெட் செட் கோ, முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், உலக மயக்கவிதல் தினத்தை முன்னிட்டு மயக்க மருந்து நிமிட டாக்டர் கல்பனா கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மெடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சிறுகதை வழங்குபவர் டாக்டர் டி ஆமுக்த மால்யதா அவர்கள். 12 மணிக்கு திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை இடம்பெறும். திருவனந்தபுரமார் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், தூசி எம் சுதாகர், சோழவரம் அருண் ஆகியோரின் தவில் இசை நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதி தாளம். 3 மணிக்கு மதுரம் ஈ சமயம், 4:10 தேனீ நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே அமேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பவரிங் த ஃபியூச்சர் கலந்துரையாடல் பங்கேற்பவர்கள் எஸ் யூ அக்ஷரா, டி காயத்ரி ஆகியோர், கேன் ஐ பிரீத், தயஞ்சிதா வழங்கும் கவிதை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா காபிஷேகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். NCERT 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, 11 மணிக்கு இன்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்டோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டம்

திட்டங்கள் வரிசையில் அட்டல் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் சித்திரம் இடம்பெறும். 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகிப் போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களைச் செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழை தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குறள் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வஉசி, முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து திரிந்து சேகரித்து தொண்டாற்றிய தமிழ்தாத்தா ஊவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும். இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குறள் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன்

0: வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால் அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் ரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: நேரம் இப்போது 6:35 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவராண்டு 2057 புரட்டாசி திங்கள் 20 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உலக பருத்தி தினம். வெண்மேகங்கள் சுருண்டு சுருங்கி செடியில் முளைத்த அற்புதம்தான் பருத்தி ஆகும். ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். அந்த ஆடையின் ஆரம்ப புள்ளியே இந்த பருத்திதான். அத்தகைய பருத்தியின் முக்கியத்துவத்தை கொண்டாடும் நோக்கில் அக்டோபர் 7 உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டில் நன்மைக்கான பருத்தி, வர்த்தகம் மற்றும் கூட்டாண்மை மூலம் செழிப்பை உருவாக்குதல் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பருத்தி என்பது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையோடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடைய முக்கிய இயற்கை நார்பயிர் ஆகும். ஆடை தயாரிப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பருத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. பருத்தி சாகுபடி முதல் நூற்பாலை, துணி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வரை விரிந்துள்ள பருத்தி தொழில் விவசாயிகள் மட்டுமின்றி பல கோடி மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் வழங்குகிறது. வளரும் நாடுகளில் பருத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், பருத்தி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துதல், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்புகளை அதிகரித்தல் ஆகியவை இந்த நாளின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பருத்தியை பயிரிட்டு வருகின்றனர். பருத்தி உற்பத்தி விவசாயிகளுக்கு வருமானம் அளிப்பதுடன் நாட்டின் ஜவுளி தொழிலுக்கும் அடிப்படை மூலப்பொருளாக விளங்குகிறது. பருத்தி முதல் ஆடை வரை உருவாகும் மதிப்பு சங்கிலியில் விவசாயிகள், தொழிலாளர்கள், நூற்பாலைகள், நெசவாளர்கள், ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் என பல தரப்பினர் இணைந்துள்ளனர். எனவே பருத்தி துறையின் வளர்ச்சி இந்தியாவின் விவசாயம் மற்றும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சியுடன் நேரடியாக தொடர்புடையதாகும். காலநிலை மாறுபாடு பருத்தி விவசாயத்திற்கு சவாலாக மாறியுள்ளது. நிலையான பருத்தி விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டியதன் தேவை இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது. இயற்கையோடு இணைந்த நீடித்த நிலைத்த பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க இந்நாளில் உறுதியேற்போம்.
2: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்

0: வந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழைக்காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
1: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கால்நடை வளர்ப்போர் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் முக்கிய பருவமழை காலமான வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை புயல்கள், தொடர்மழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் கால்நடைகளை பராமரிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோ தாக்கத்தில் இருப்பதால் மேலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பருவமழைக்கு முன் தயார் நிலை, தொழுவம், கொட்டகை, கட்டுத்தரை தயார் செய்தல். மழைக்காலங்களில் கால்நடைகளை மேடான இடத்திலுள்ள தொழுவம், கட்டுத்தரைகளில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து மேடான இடங்களில் பராமரிக்க வேண்டும். தாழ்நிலை கொட்டகைகளை கூடுதல் மண் அடித்து தரையை உயர்த்தி மழைநீர், சாணம், சேறு போன்றவை தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொட்டகையின் கூரையில் ஓட்டைகள், விரிசல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும். போதுமான காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் புயல் காற்றுகளில் கூரை மற்றும் கொட்டகை சேதமடையாமல் இருக்கும்படி பாதுகாப்பு செய்ய வேண்டும். கடும் குளிர்காலங்களில் குளிரிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மழைநீர் சாரல் நேரடியாக கால்நடைகளின் மேல் படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மின் வசதி இருப்பின் வெளிச்சம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். மழைக்காலங்களில் மின் வசதி இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு செய்து அவசர காலங்களில் வெளிச்சம் பெறுவதற்கு டார்ச் லைட், பேட்டரியில் இயங்கும் விளக்குகளை தயார் செய்து வைக்க வேண்டும். தொழுவம், கொட்டகையை சுற்றி மழைநீர் வடிகால் அமைத்து மழைநீர் உடனடியாக வெளியேறும்படி செய்ய வேண்டும். அடிக்கடி ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை உபயோகித்து வருவது நல்லது. கொசுக்கள், பூச்சிகள், சிறு ஊர்வன போன்றவை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழைக்கால தீவனம் மற்றும் குடிநீர் மேலாண்மை. உலர்ந்த வைக்கோல், சோளத்தட்டை, மக்காச்சோளத்தட்டை, கடலைக்கொடி போர் போன்ற தீவன சேகரிப்புகள் நேரடியாக மழையில் நனைந்து விடாமல் இருக்கும்படி மேடான இடத்தில் சேகரிப்பு வசதி செய்து தகரம் அல்லது தார்பாயினை பயன்படுத்தி மூடி வைக்க வேண்டும். பருவமழை காலங்களில் மேய்ச்சலுக்கு போகும் நேரம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் குறைந்தது 2 முதல் 3 மாத தீவன தேவைக்கான உலர் தீவனத்தை முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டும். ஈரப்பதம் அதிகரிப்பினால் பூஞ்சான நச்சு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உலர் தீவனம் மற்றும் கலப்பு தீவனத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும். குடிநீர் தொட்டிகளை முறையாக சுத்தம் செய்து மழைநீர் மற்றும் அசுத்த நீர் கலந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ தயார் நிலை. கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மழைக்கு முன்கூட்டியே கோமாரி நோய், நீலநாக்கு நோய் மற்றும் PPR துள்ளுமாறி ஆகிய நோய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும். பருவமழைக்கு முன்பாக இளங்கன்றுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் வயிறு உப்புசம் போன்ற நோய்களுக்கு தேவையான மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முன்கூட்டியே வாங்கி வைத்து முதலுதவி பெட்டி தயார் செய்து வைக்க வேண்டும். பொதுவான ஆலோசனைகள், அவசர கால தொடர்பு எண்கள், கால்நடை மருத்துவர், தீயணைப்புத்துறை,

0: கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரது எண்களை வைத்திருக்க வேண்டும். கால்நடை காப்பீடு செய்து அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலும் தகவல்கள் பெற விரும்பினால் தங்களது மாவட்டத்திலோ அருகில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களையோ அணுகி ஆலோசனை பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்போம், கால்நடைகளுக்கு நோய் வராமல் தடுப்போம், நம் வாழ்வாதாரத்தை நாம் காப்போம். இது சென்னை கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047க்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப்பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படை

0: புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்குப்பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9ஆம் தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரி செய்திகள். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு

0: கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: கடல் விலங்குகள் கடல்களையும் எல்லைகளையும் கடக்கின்றன என்பது ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கடினமாகிறது. ஆனால் ஒரு புதிய இடம்பெயர்வு வரைபடம் இடைவெளிகளை சரி செய்ய தேவைப்படும் என சூழல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவிலிருந்து ஒரேகான் வரை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீந்தி செல்லும் தோல் முதுகு ஆமைகள் மற்றும் ஆர்டிக் டென்கள் துருவத்திலிருந்து துருவத்திற்கு பயணம் செய்து எல்லைகளை கடக்கின்றன. இந்த இடம்பெயர்வு உயிரினங்களுக்கும் அவற்றை போன்ற பிற உயிர்களுக்கும் சூழல் பாதுகாப்பாளர்களுக்கும் ஒரு தனித்துவமான பிரச்சனையை உண்டாக்கியுள்ளன. உலகம் முழுவதும் பாதுகாப்பு கொள்கைகளை எவ்வாறு சீரமைப்பது என சிந்திக்க தொடங்கியுள்ளனர். இப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள விஞ்ஞானிகள் முதல் உலகளாவிய இடம்பெயர்வு வரைபடத்தை வெளியிட்டுள்ளனர். இது மிக முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படலாம். குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தின் பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சியாளர்களால் ஆன்லைன் வலைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. மிக்கோ அல்லது பெருங்கடலில் இடம்பெயர்வு இணைப்பு எனப்படும் சுதந்திரமாக அணுகக்கூடிய கருவியை உருவாக்க புலம்பெயர்ந்த உயிரினங்களின் இயக்கங்கள் குறித்த 1000 மேற்பட்ட ஆய்வுகளை அவர்கள் மதிப்பாய்வு செய்தனர். பறவைகள், பாலூட்டிகள், ஆமைகள் மற்றும் மீன்கள் உட்பட 109 இனங்களை உள்ளடக்கிய மிக்கோ கடல் விலங்குகள் உலக பெருங்கடல்களில் எவ்வாறு பயணிக்கின்றன என்பதை வரைபடமாக 1300 மேற்பட்ட ஆதாரங்களிலிருந்து 1000 பதிவுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது.

0: மௌனமாக சூழல் மாசுபடுவதை உயிரினங்கள் உணர்த்துகின்றன. அதை புரிந்து கொள்ளுமா மனித இனம்?
1: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.6 டிகிரி அதிகம். குறைந்தளவு 26.6 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 87%.

வீதம். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை அல்லது இரவில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் இப்போது 7 மணி. இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை. அமைதியான மனநிலையில் கடினமான வேலை கூட எளிதாக முடியும் என்கிறார் விவேகானந்தர். அமைதியான மனநிலையில் கடினமான வேலை கூட எளிதாக முடியும். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்பது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் காணல் நீர் ஒளியின் உண்மை. தகவல்கள் வழங்குகிறார் வி வள்ளி அவர்கள்.
2: காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் இல்லாத நீர். பாலைவனத்தில் இருப்பவர்களுக்கு தூரத்தில் தண்ணீர் இருப்பது போல் தெரியும், ஆனால் அருகில் போனால் இருக்காது. இது தண்ணீர் அல்ல, வானத்தின் பிம்பம். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் போது வளையும். குளிர்ந்த காற்று கனமானது, சூடான காற்று லேசானது. காலையில் தரை சூடாகிறது. தரைக்கு அருகில் உள்ள காற்று 60 டிகிரி வரை சூடாகி லேசாகிறது. மேலே உள்ள காற்று 35 டிகிரி குளிர்ச்சியாக கனமாக இருக்கும். வானத்திலிருந்து வரும் ஒளி கனமான காற்றிலிருந்து லேசான காற்றுக்குள் வரும்போது வளைந்து வளைந்து கடைசியில் மேலே திரும்பிவிடும். அப்போது நம் கண்ணுக்கு ஒளி கீழே இருந்து வருவது போல் தெரியும். கீழே நீல வானம், நாம் தண்ணீர் என்று நினைக்கின்றோம். வெப்பநிலை கூடினால் ஒளி விலகல் எண் குறையும். காணல் நீரில் 3 வகைகள் உள்ளன. கீழ்நோக்கிய காணல் நீர், நாம் தினமும் பார்ப்பது. தரை சூடாக இருக்கும்போது தோன்றும். தார் சாலையில், தரிசு நிலத்தில், மணல் குன்றுகளில் தண்ணீர் போல் தெரியும். பொருள் நேராகவும் அதன் பிம்பம் தலைகீழாகவும் தண்ணீரில் தெரிவது போல் தெரியும். மேல் நோக்கிய காணல் நீர், தரை குளிர்ச்சியாகவும் மேலே காற்று சூடாகவும் இருக்கும்போது தோன்றும். இது கடலில் தோன்றும். ராமேஸ்வரம் கடலில் அதிகாலையில் கப்பல் வானத்தில் பறப்பது போல் தெரியும். கடலில் இல்லாத தீவு இருப்பது போல் தெரியும். பாட்டா மோர்கானா, இது மிகவும் அரிதான பயங்கரமான காணல் நீர். கடலில் கோட்டை பெரிய மலை இருப்பது போல் தோன்றும். இந்த காணல் தோன்றினால் பாறையை சரியாக பார்க்க முடியாமல் கப்பல்கள் பெரும் ஆபத்தை சந்திக்கின்றன. தரிசு நிலங்களில் காணல் நீர் அதிகம். மரம் இல்லை, நிழல் இல்லை, தரை நேரடியாக வெயிலில் சூடாகிறது. கருவேல மரம் கூட காணல் நீரில் 2 மரமாக தலைகீழாக தெரியும். இந்த காணல் நீர் தோன்ற வேண்டுமானால் தரைக்கும் 2 மீட்டர் உயர காற்றுக்கும் குறைந்தது 20 டிகிரி வித்தியாசம் வேண்டும். விமான ஓட்டிகளுக்கு காணல் நீர் ஒரு பெரிய இடையூறான ஒன்று. காணல் நீர் தெரிந்தால் தரை தெரியாது. வெப்பநிலை மானி வைத்து தரை சூட்டை அளப்பார்கள். இந்த காணல் நீரால் ஏற்படும் தீமைகள்: நெடுஞ்சாலையில் தண்ணீர் இருப்பது போல் தோன்றுவதால் தூரத்தில் வரும் வாகனங்கள் சரியாக தெரியாமல் விபத்தை சந்திக்கின்றன. பாலைவனங்களில் ஒட்டகம் தண்ணீர் என்று நினைத்து தேடி தேடி இறந்து விடுகின்றன. இராணுவ வீரர்களுக்கு தூரத்தில் இருப்பவர்களை காண்பது ஒரு சவாலான ஒன்றாகின்றது. இதனால் ஏற்படும் நன்மைகள்: வானிலை ஆய்வாளர்கள் காற்றின் வெப்பநிலையை காணல் நீரை வைத்து கணக்கிடுவார்கள். விண்வெளியில் கூட காணல் நீர் உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். காணல் நீர் பொய்தான், ஆனால் அது ஒளியின் உண்மையான பயணம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் காணல் நீர் ஒளியின் உண்மை. தகவல்கள்

0: கேட்ட பாடலின் படம் அழகி பாடலை பாடியிருந்தார்கள் கார்த்திக் பவதாரிணி ஆகியோர்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
3: வள்ளுவர் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்றார். நட்புல கூடா நட்புன்னு சொல்கிறார், நட்புன்னு சொல்கிறார், தீ நட்புன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் வந்து யாரை வந்து நாம் நம்பக்கூடாது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் என்று ஒரு குறள் இருக்கிறது. அதாவது பகைவர்கள் கூறக்கூடிய பணிவான சொற்கள், நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, அதை நமது மனம் காட்டி கொடுக்கும். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எப்படி வில்லானது வளைந்திருக்கிறதோ அதை போல இந்த கெட்டவர்களினுடைய தீய நட்பிற்குரியவர்களுடைய கூடாத நட்பிற்குரியவருடைய சொல் என்பது தீமை செய்வதால் அந்த சொற்களை நாம் நம்பக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதை வரையறுக்கிறார் வள்ளுவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்று கலாச்சாரம், அதாவது மேலை நாட்டு கலாச்சாரத்தை நாம் உள்வாங்கியிருக்கிறோம், நமது கலாச்சாரத்தை அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். இப்படி இந்த பண்பாடு என்பது ஒரு மாற்று பண்பாடாக, ஒரு எதிர் பண்பாடாக, அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பண்பாடாக மாறியிருக்கிற ஒரு சூழல் இருந்து வருகிறது என்பதை பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். எந்த பண்பாடு மாறினாலும் கூட அடிப்படையில் ஒரு மனிதருடைய நல்ல எண்ணங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட அப்படி மாறுகிறது என்று சொன்னால், அது எதை போல இருக்கிறது என்று சொன்னால், எப்படி வில் வளைந்திருக்கிறதோ அதை போல் அவருடைய சொற்கள் வளைந்து நெளிந்திருக்கிறது, நேராக இல்லை என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அது வந்து பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு வரும், தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்துன்னு இன்னொரு குரலில் வள்ளுவர் வந்து சொல்லுவார். கை கூப்பி வணங்கினாலும் கூட எப்படி காந்தியை ஒரு கோட்ஸே கொன்னாரோ அதை போல கையை கூப்பி கொண்டே கொலை செய்யக்கூடிய ஒரு மா பாதக செயலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். எனவே யாரை நம்பக்கூடாது என்று சொன்னால், இந்த கூடாத நட்பில் உரியவர்கள், தீய நட்பில் உரியவர்களை நம்பக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய புராணத்தில் முத்தநாதன் என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அந்த கதாபாத்திரம் இந்த இறைவனிடம் போகும் பொழுது கூட புத்தகத்தை எடுத்து செல்லும் பொழுது அதற்குள் வாளை மறைத்து எடுத்து சென்றதாக ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த துன்னரும் கொடுமணம் உடையவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியது தான். எனவே நட்பு என்று வரும்பொழுது ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை தத்துவமாக வள்ளுவர் எடுத்து வைக்கிறார். இன்னொரு இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, தீய நட்பு பற்றியும் அவர் பேசுகிறார். அது எப்படி இருக்குது என்று சொன்னால், அமரகத்து ஆற்று அறுக்கும் கல்லாமாய் அன்னார் தமரின் தனிமை தலை என்று ஒரு பாட்டில் சொல்கிறார். அதாவது என்னென்னா, பயிற்சி இல்லாத குதிரையில் ஒரு வீரன் ஏறி போகிறான்னு சொன்னால் போர்க்களத்துக்கு அது எப்படி தள்ளி விட்டுட்டு ஓடிடுமோ, அதே போல இந்த பயிற்சி இல்லாத அல்லது ஒரு மனதோடு இன்னொரு மனதை ஒப்பிட்டு பார்த்து பழகுவதற்கு இல்லாத ஒருவரை என்ன செய்யும், இந்த பயிற்சி இல்லாத குதிரை போல தள்ளி விட்டு விடும் என்று வள்ளுவர் வந்து சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், போர்க்களத்தில் தள்ளி

0: விட்டு ஓடக்கூடிய இந்த குதிரையை போல் இல்லாத நட்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தேட வேண்டும். அதுதான் நல்ல நட்பாக இருக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 முதல் நடைபெற்ற 3 மக்களவைத் தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள்

0: மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 1வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் 2வது நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப் பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் 1வது ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவுன் மக்களவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம் ரெஜிநகர் தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39% ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாலை 4 மணிக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி கழித்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோ

0: ஏழாவது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாவ் காயம் காரணமாக விலகியதால் நோவாக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25:15. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு, ஆரோக்கிய வாழ்விற்கு. பற்கள் சீராக வளராமல் போனால் முகத்தோற்றம் மாறுமா என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஸோ இது வந்து நிறைய இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. முன்ன காலத்தில் வந்து 10 வயசுல 12 வயசுல போனாங்கன்னா நீங்கள் 13 வயசுக்கு அப்புறம் வாங்க, 14 வயசுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து அவங்க ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது பால் பல் இருக்கும் போதுலேருந்தே ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய ஸ்டடீஸ் ரிசர்ச்சஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பல்லு கோணலாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க ஜெனட்டிக்ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அவங்களோட மசில் ஃபங்க்ஷன்ஸ், அவங்க ப்ரீதிங் பேட்டர்ன்ஸ், அவங்க ஸ்வாலோயிங் பேட்டர்ன்ஸு, அவங்க டங் பொசிஷன், இதெல்லாம் தான் வந்து நம்ம மாலக்ளூஷன் சொல்லக்கூடிய பல் வந்து சீரமைப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து ரீசன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ன ரீசனுங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த கிளிப்பு போடுற அந்த சிச்சுவேஷனே வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம ரீசன்ட் ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ அதுக்கு இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா மயோ பிரேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த மயோ பிரேஸ் என்னென்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ராப்பர் ஹேபிட், அதாவது டெலிட்டேரியஸ் ஓரல் ஹேபிட்ஸ் இருக்குது, தம் சக்கிங்காக இருக்கலாம், மவுத் ப்ரீதிங்காக இருக்கலாம், டங் ட்ரஸ்டிங்காக இருக்கலாம், நாக்கை வந்து வெளியில் எத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வந்து லிப் சக்கிங்காக இருக்கலாம், உதட கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கும்போது என்னென்னா அப்னாமல் மசில் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ ஒரு மசிலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பிரெயினில் வந்து என்கிராம்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேபிட்ஸ்னால என்ன ஆகும்னா அந்த மசிலோட ஃபங்க்ஷன் வந்து மாறும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு உடம்புல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் மாற்றணும்னா அது நம்ம பண்ணி என்ன ஆகணும், அது ஹாபிச்சுவலாக அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதே மாதிரி நம்ம வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸும் அதுக்கான அந்த மாதிரி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி மாறும் போது என்ன ஆகணும், அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனை வந்து அது வந்து டீப்ரோக்ராம் ஆகிடுது. ஸோ அதனால் அது அந்த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த அந்த மசிலு, அந்த சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸே வந்து டிஃபர் ஆகும் போது தான் அதுக்கு பக்கத்தில் இருக்க சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட டெவலப்மெண்ட்டும் ஆப்வியஸாக பாதிக்கப்படுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மயோபிரேஸ்ன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது என்னாகும்னா உங்களோட வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸு, பல்லு, நாக்கு, இதை மூணுமே வந்து செப்பரேட் பண்ணிடும். ஸோ மூணுமே செப்பரேட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலிபிரியமில் வந்து க்ரோ ஆகுது. எதோட பாதிப்புமே எது மேலேயும் திணிக்காமல் தனியாக வளர்றதுனால ஹோலிஸ்டிக்காக வந்து ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆகிறதுனால அவங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஒழுங்காக இருக்கும், ப்ளஸ் அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகும். ஸோ ஒரு வாய் வழியாக மூச்சு விடுறாங்கன்னா அது வந்து பல்லு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போ இஎன்டி ஒப்பீனியன் வாங்குறது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் ஆகிடுச்சு. அதாவது எல்லா டாக்டருமே ரெஃபரல் ஸோ பண்ணி என்ன பிரச்சனை, எக்ஸாக்டாக எங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மூக்கில் ஏதாவது அடைப்பு இருக்கா, காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால அவங்க வாய் மூச்சு விட முடியாமல் வாய் திறந்துட்டு தூங்குறாங்களா, இல்லை எதனால தம் சக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணோன்னா கிளிப் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிளிப்பில் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா பல் வந்து ரொம்ப எத்தா இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட பல்லை வந்து எடுத்துட்டு அதோட இடத்துல வந்து மீதி பல்லை வந்து உள்ளே தள்ளுவாங்க. ஸோ அதான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து டென்டிஸ்ட்டை போய் பார்த்தோன்னா.
0: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனை

0: கேட்டீர்கள். அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்திலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? டிஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் டிசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான். ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா? இந்த டிசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வழி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இது தான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது. திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே ஒத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். மனம் ஒன்றுபட்டால் முடிவில்லா நாடகம் மேடையின்றியே அரங்கேறும்.

0: கேட்ட பாடலின் படம் மதுரை வீரன். பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி ஆகியோர்.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
0: புத்தம்புது காலையில் அடுத்து ரசிக்கலாம் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல், பாடலின் படம் கொடிமலர்.

0: நகர்வலம். வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு.
1: இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிப்பதிலும் பல்வேறு புதிய நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வாகன ஓட்டிகள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ரெக்கார்டிங் இ சலான் சரிபார்ப்பு. முன்பு போக்குவரத்து விதிமீறல் நடந்தால் அங்கேயே போக்குவரத்து காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தி அபராதம் விதிப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்போது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் பல்வேறு விதிமீறல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. வேக வரம்பை மீறுவது, சிவப்பு விளக்கை மதிக்காமல் செல்வது, ஹெல்மெட் அணியாமல் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுவது, காரில் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்வது, வாகனம் ஓட்டும்போது விதிமுறைகளை மீறுவது போன்ற செயல்கள் கேமராவில் பதிவாகலாம். அவ்வாறு பதிவாகும் விதிமீறல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வாகனத்திற்கு இ சலான் உருவாக்கப்படலாம். இதனால் எனது வாகனத்திற்கு எந்த அபராதமும் இருக்காது என்று நினைத்து கொண்டு அலட்சியமாக இருக்காமல் வாகன உரிமையாளர்கள் அவ்வப்போது இ சலான் நிலையை சரிபார்த்து கொள்வது அவசியம். ஈச்சலான் சரிபார்ப்பதன் மூலம் தங்களது வாகனத்திற்கு ஏதேனும் போக்குவரத்து விதிமீறல் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது எந்த தேதி மற்றும் எந்த இடத்தில் நடைபெற்றது, விதிமீறலின் தன்மை என்ன, அபராத தொகை எவ்வளவு போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒருவர் தனது வாகனத்தை வேறு ஒருவரிடம் கொடுத்திருந்தாலும் அந்த வாகனத்தில் நடைபெற்ற விதிமீறலுக்கான சலான் வாகன எண்ணுடன் தொடர்பு பெற்றிருக்கலாம். எனவே வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனத்தின் ஈச்சலான் விவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது நல்லது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இணையவழி மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. உங்கள் வாகனத்திற்கு ஈச்சலான் நிலுவையில் உள்ளது, உடனடியாக அபராதத்தை செலுத்துங்கள் என்று கூறி சில போலியான குறுஞ்செய்திகள் அல்லது இணையதள இணைப்புகள் வரக்கூடும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டு அந்த லிங்கை திறக்கவோ வங்கி விவரங்கள், கடவுச்சொல் போன்ற தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யவோ கூடாது. ஈச்சலான் தொடர்பான விவரங்களை அதிகாரப்பூர்வ அரசு இணையதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையின் மூலமாக மட்டுமே சரிபார்த்து நடவடிக்கை எடுப்பது பாதுகாப்பானது. அதேபோல வாகன ஓட்டிகள் தங்களது வாகன ஆவணங்களையும் முறையாக வைத்திருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, காப்பீடு உள்ளிட்ட தேவையான ஆவணங்கள் செல்லுபடியாக உள்ளனவா என்பதையும் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், ஈச்சலான் என்பது வெறும் அபராதம் வசூலிக்கும் நடைமுறை மட்டுமல்ல, சாலைகளில் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது ஒரு தொழில்நுட்ப நடவடிக்கையாகும். ஒருவர் சாலை விதியை மீறும் போது அது அவருக்கு மட்டுமல்லாமல் சாலையில் பயணிக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே கேமரா இருக்கிறதா, காவலர் இருக்கிறாரா என்பதை பார்த்து விதிகளை பின்பற்ற

0: பற்றாமல் எங்கு சென்றாலும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் ஒவ்வொரு வாகன ஓட்டுநரும் செயல்பட வேண்டும். அபராதம் விதிக்கப்படுவதை தவிர்ப்பது மட்டுமே நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. விபத்துக்களை தவிர்ப்பதும் உயிர்களை காப்பதும் பாதுகாப்பான போக்குவரத்து சூழலை உருவாக்குவதுமே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே வாகன ஓட்டிகளை, உங்கள் வாகனத்தின் ஈச்சலான் நிலையை அவ்வப்போது சரிபாருங்கள். போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடியுங்கள். சந்தேகத்திற்கிடமான இணையதள இணைப்புகளில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிகாரப்பூர்வ வழிமுறைகளை மட்டுமே பயன்படுத்துங்கள். நமது சிறிய கவனம் ஒரு பெரிய விபத்தை தவிர்க்க உதவும். சாலை விதிகளை மதிப்போம். ஈச்சலான் விவரங்களை சரிபார்ப்போம். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வோம்.
1: வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு. எழுதியவர் எஸ் சுந்தரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
2: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இன்பமோ துன்பமோ அதை இதயம் தாங்க வலிமை வேண்டும்.
1: மன வலிமை மட்டும் அதற்கு போதுமா?
0: மற்றவையும் வேண்டும்.
1: என்னென்ன என்ற கேள்வியோடு காத்திருங்கள். உங்களுக்காக மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவாக நல் உணவுங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. நலமான இருதயத்துக்கு ஆரோக்கியமான சீரான சரிவிகித உணவு மிகவும் முக்கியம். சரிவிகிதம் என்பது மனிதனின் உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் சரியான அளவில் கிடைக்கச் செய்வது. நல்லுணவு என்பது உடல் நலன் பேணுவது மட்டுமின்றி இதய நோய்கள் வருவதையும் தடுக்கும். ஆரோக்கியமான உணவு சரிவிகித உணவுங்கிறது உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் போன்றவற்றை சரியான அளவில் அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதுதான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தன் உணவில் 300 கிராம் காய்கறிகளை சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொள்கிறோமா? இருக்காது. பழைய காலம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு நவீன காலமாயிடுச்சோ அந்த அளவுக்கு நிறைய நோய் நொடிகளும் வந்துருச்சு. நாமெல்லாம் அந்த நோய் நொடிகளுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். உணவை ஒரே நேரத்தில் உட்கொள்வதை தவிர்த்து சிறு இடைவெளியில் எடுத்துக்கொள்வது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கிருஷ்ணய்யா, நீங்க உழைப்பாளி, அதனால உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்ற வாய்ப்பு இருக்காது. வந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும். சர்க்கரை நோய் வாய்ப்பட்டவர்கள் கண்டிப்பா தான் உண்ணும் உணவை 3 வேளைக்கு பதிலா 5 வேளை உட்கொள்வது நலம். அதே மாதிரி தான் நிலத்துல பயிர்களுக்கு சத்துக்களை கனிம உரமா இடுறாங்க. அந்த உரங்களை ஒரே நேரத்தில் கொட்டக்கூடாது. பிரித்து 2-3 முறையா போட சொல்றாங்க வேளாண் நிபுணர்கள். உரத்தை குறைச்சி போடுங்க, பிரித்து போடுங்கிறாங்க. தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்றார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், உண்ட உணவு செரித்த பின்பு அளவறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை என்கிறார். சரியான கருத்து தான் இது. உண்ட உணவு செரிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. அதை விட்டுட்டு மேலே மேலே உணவை ஏற்றிக்கிட்டே போனால் என்னாகும் சிந்திக்கணும். உப்புக்கள் அதிகமுள்ள உணவுப் பொருட்களான ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், பதப்படுத்தப்பட்ட மாமிச உணவு வகைகள், பொரி, பாப்கார்ன், கொட்டை வகைகள், பேக்கரி உணவுகள், சமையல் சோடா, டின்னில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள் போன்றவற்றை சாதாரணமாக இருப்பவர்களும் தவிர்ப்பது நல்லது. இருதய நோயாளிகள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். நமது உணவு பழக்கத்தை மாற்றினாலே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாதபடி பார்த்துக்க முடியும். நாம் எல்லாத்துலேயும் அயல் நாட்டினரை உதாரணமாக கொண்டு செயல்படுறோம். பேண்ட் சட்டை போடுறோம். பேண்ட்டுங்கிறது வெளிநாடுகளில் குளிர் அதிகமாக இருக்கும், குளிரை போக்க பேண்ட்டு, கோட்டு, சட்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க. நம்மூரில் ஏது அவ்வளவு குளிர்? நம்மூர் வெப்பத்துக்கு வெயிலுக்கு கோட்டு சுட்டு போட்டால் இல்லாத வியாதிகள் எங்கேன்னு தேடி வரும். அதே போலத்தான் கிருஷ்ணய்யா, பீஸா, பர்கர் போன்ற வெளிநாட்டு உணவு வகைகளும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் இருக்க வேண்டியது புரதம், புரோட்டீன். உடம்புக்கு கார்போஹைட்ரேட் அல்லது லிப்பிட்களில் கிடைக்காத நைட்ரஜன் புரதத்திலிருந்து கிடைக்குது. செல்கள் உற்பத்தியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உறுதியாகவும் வைத்து கொள்ளும் புரதம். கல்லீரல் சிறுநீரகத்தின் ஆற்றலை புரதம் அதிகரிக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, எலும்புகளை உறுதியாக்க, காயங்களை விரைவில் குணமாக்க,

0: வைட்டமின், தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளணும். துரித உணவு, மதுபானம், சர்க்கரை, கொழுப்பு போன்றவற்றை அறவே தவிர்க்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ரசிக்கும் நேரம் இது. விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் நிகழ்ச்சியில் முதலில் பாடலின் படம் அன்பே சிவம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: நேரம் இப்போது 8:42. திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருவது ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல் ஜே ஜே, இந்த படத்திலிருந்து.

0: திரைகாணத்தில் நிறைவாக ஒளிந்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கம் ஆகியோர். பாடலின் படம் பவர்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
1: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என். குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு உங்களுக்காக புலரும்.

9 மணி ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வனஜாக்ஷி என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய வர்ணம், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:33:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம்எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பந்துவராளி ராகத்தில் சம்போ மகாதேவா, தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம். எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம்,

ஆகாஷவாணி நேரம் 10 மணி. மத்திய இலை 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. 11 மணி வரை கேட்கலாம் முத்துச்சிதறல் நிகழ்ச்சிகள். முதல் பாடலாக கோலங்கள் திரைப்படத்திற்காக சித்ரா குழுவினுடன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 50 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் முத்து சிதறில் இனிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மே மாதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில் வரும் பாடல்

முத்து சிதறலில் ஒழித்த பாடல் சித்ரா பாடியது படம் கோலங்கள். சீவலப்பேரி பாண்டி படத்திலிருந்து மீண்டும் சித்ரா பாடியுள்ள பாடல் தொடர்கிறது.

நேரம் 10:41. நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குரல்களில் வரும் பாடல் படம் வனஜா கிரிஜா.

முத்துச்சிதறலில் கேட்ட பாடல் காவல் கீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஒளித்தந்த குரல்களில் மீண்டும் ஒரு பாடல் படம் சின்ன கவுண்டர்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நெஞ்சத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
0: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என். குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:20. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் அம்மா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: தக்கத்தை தக்கத்தா தக்கத்தை தக்கத்த தக்கத்த தக்கத்தை ஈடுகட்ட வாழ பாடுபட்டு வாங்கி வந்த ஆனந்தட்ட இன்னொருத்த பாதி மரம் கேட்கிறாங்க.
1: கேட்கலாம் அணு திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: எங்கேயோ கேட்டுக்குரல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி ஹோ

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 12:10, ஆகாஷ்வாணி.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 KHz, சென்னை ஆகாஷ்வாணி. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், அபர்ணா தியாகராஜன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து. மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். டைட்டானியம் உலோகம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம். நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களின் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில 720 KHz, தினம்தோறும் மாலை

0: 6:10 ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள். வாசிப்போம் ஆய்வோம் நிகழ்ச்சி. 6:40 மனதில் நின்றவை 7:00 திரைகானம் கேட்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
1: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை

0: அளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
1: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இரவு 8:10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து திரைகானம். 9:15 செய்திச் சுடர், இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்

இதுவரை சங்கீத சாரலில் அபர்ணா தியாகராஜன் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம் இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். இரவு 9:00 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் 1:10 சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே அமேயா அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 பொதுச் சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001 இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமர்

0: 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச்சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து பொழுது பாரத தேசத்துடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
3: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும், 14,500 கிலோமீட்டர் நீர்வழிப்பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
0: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25%லிருந்து 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்த அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதார

0: பொருளாதாரம் பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-6, 2-11, 7-11, 12-10 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை 7 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை இன்றிரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் நாளை காலை 5:30 வரை 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை நாளை இரவு 11:30 வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் இன்று இரவு 11:30 வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் இன்றிரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும். துறைமுகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவதற்கான இந்த அறிவிப்பினை நேயர்கள் கேட்டீர்கள். மெல்லிசை பாடல்கள். முதலில் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள கா அமீர்ஜான் இயற்றிய பாடல்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். ஆகாஷ்வாணி சென்னை.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் அடல் பென்ஷன் திட்டம். ஒரு சமூகத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் தனிமனித வளர்ச்சி என்பது பெரிதும் மாறுபட்டே இருக்கும். இந்த அடிப்படை கருத்தினை மனதில் கொண்டு நமது பாரத பிரதமரால் நவம்பர் 2015 துவங்கப்பட்ட திட்டமே அடல் பென்ஷன் திட்டம். நாட்டில் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வேலை செய்யும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒருவித சமூக பாதுகாப்பினை உறுதி செய்து அவர்களுக்கு பொருளாதார உதவியினை செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும்.

படி இத்திட்டத்தில் சேர ஒருவரின் வயது குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 40 இருத்தல் வேண்டும். அவர்கள் தங்களது 60 வயதை அடையும் பொழுது அவர்களுக்கான ஓய்வூதியமானது வழங்கப்படும். இத்திட்டத்தில் ஆண்டு சந்தாவானது ₹1000 முதல் 12,000 இருத்தல் வேண்டும். மேலும் சேர விரும்புவோர் வேறு எந்த ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்திலும் பதிவு செய்திருக்கக்கூடாது. அதோடு அவர்கள் வருமான வரி செலுத்தும் வருவாய் பெறும் நிலையிலும் இருத்தல் கூடாது. புதிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS கணக்கு துவங்கியிருக்க வேண்டும். மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு ஒன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோர் தங்களது 60 வயதை எட்டும் பொழுது மாதம் 1 ₹1000 முதல் 5,000 வரை மாத வருமானம் பெற வழி செய்து அவர்களின் வாழ்வையும் நாட்டின் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே இந்த அடல் பென்ஷன் திட்டமாகும்.

20வது வயதை எட்டும் பொழுது மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 1000 முதல் 5000 வரை மாத வருமானம் பெற வழி செய்து அவர்களின் வாழ்வையும் நாட்டின் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே இந்த அடல் பென்ஷன் திட்டமாகும்.

0: Celsius. Addressing the plenary session, Mr. Yadav stressed the need for greater capacity building and adequate means of implementation. Prime Minister Narendra Modi today shared an article written by agricultural economist Ashok Gulati on the transformation of Indian agriculture. The article highlights Prime Minister Modi's 25-year journey from Gujarat's agrarian transformation to a broader transformation of Indian agriculture, shows how better irrigation, reliable power, rural roads, technology and market access helped farmers increase productivity and income. And benchmark domestic equity indices were trading around 0.4% lower during the afternoon session today. Sensex slipped 241 points to 72,827, while Nifty lost 117 points to 22,659 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: Neram 1 mani 10 nimidam. Akashvani. எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து ஆய்வின் மூலம் பல புதிய பாதைகளை உருவாக்கும் பெண்கள் பலர். அது மட்டுமல்ல, பேராசிரியராக மாணவர்களுக்கு வழிகாட்டும் அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக வாழ்க்கையின் பல பொறுப்புகளையும் சவால்களையும் கடந்து சாதிப்பவர்கள் பெண்கள். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
2: என்னோட பேர் வந்து முனைவர் ஆனந்தி. நான் வந்து பூச்சியியல் துறையில வேளாண் கல்லூரியில இணை பேராசிரியராக மதுரை பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: பூச்சியியல் துறை, இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன?
2: அதாவது பிஎஸ்சி அக்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் இங்கே நம்மளுடைய மதுரை பல்கலைக்கழகத்துல வேளாண் பல்கலைக்கழகத்துல தான் நான் பண்ணேன். பண்றப்பயே எனக்கு வந்து அந்த பூச்சியியல் துறையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூச்சிகளை கலெக்ட் பண்றது, அதே மாதிரி பூச்சியை வளர்க்கறது, எப்படி வந்து விவசாயிகளுக்கு வந்து இதை கட்டுப்படுத்துறதுல, விவசாயம் படிக்கிற டிகிரி வாங்குற நமக்கு வந்து கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறத அதிகமா எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி அந்த ஆசிரியர்களும் எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப அருமையான கிளாஸ் நடத்துவாங்க. என்டமாலஜி சப்ஜெக்ட்ங்கிறது, அதாவது பூச்சியியல் சப்ஜெக்ட்ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்டா நடத்துவாங்க. ஸோ அது கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ முக்கியமாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி இந்த சப்ஜெக்டை வந்து நான் செலக்ட் பண்ணேன்.
1: அதாவது உங்களோட பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ஒரு பெண்ணா ஒரு ஆராய்ச்சி துறையில வந்த அனுபவம், இதுல நீங்க பார்த்த சவால்கள் என்னென்ன?
2: அதாவது நான் வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்ச உடனே அடுத்து எம்எஸ்சி அக்ரியும் கண்டினியூஸா பண்ணிட்டேன். ஆனா வந்து அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண் பிள்ளையா இருக்கிறதுனால, அதுவும் ஒரு கிராமம் பேஸ்ல வந்திருக்கிறதுனால, அப்பா அம்மா வந்து ஆசிரியர்கள் தான் இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன சீக்கிரமாவே பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுங்கிறதான் அவங்களுடைய குறிக்கோள். சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய 24-25 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, என்னுடைய படிப்புக்கு என்னுடைய கணவர், அவர் வந்து என்னைய வந்து நான் டெல்லியில போய் ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் பெறுவதற்கு, அவர் ஒரு திருமணம் முடிச்சிருந்தாலும் அவர் என்னை படிக்க வச்சு என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா என்னுடைய கணவர் தான். அவர் மூலமா தான் நான் படித்தேன். படிச்சுட்டே அங்கே அலகாபாத் அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து வேலையும் பார்த்தேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். அந்த வேலையும் பார்த்துட்டு படிப்பையும் கவனிச்சுட்டு எனக்கு இந்த வேலையை என்னுடைய முயற்சின்னு சொல்லலாம், பிளஸ் கடவுளுடைய கிருபைன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா, அது நீங்க முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு உங்க கணவர் தான் வந்து ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. கண்டிப்பா வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விடாம அதுல வந்து வெற்றி அடைஞ்சு நீங்க வெளியில வந்ததுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. சரி, இப்போ இதுல ஒரு பேராசிரியராகவும் அந்த பொறுப்பும், ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணா இருக்கிற இந்த பொறுப்பும், ரெண்டையும் வந்து நீங்க சமன்

0: இல்லையா நீங்க கொண்டு போறதுக்கு, அதாவது என்ன மாதிரியான ஒரு யுக்திகளை நீங்க பயன்படுத்துறீங்க? இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு நிலையில வந்து நீங்க தடுமாறுனீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கிறீங்க?
1: என்னைய பொறுத்த வரைக்கும் குடும்பம் எப்படியோ அதே மாதிரிதான் நான் என்னுடைய அலுவலகத்தையும் நான் சொல்லுவேன். முக்கியமா என் பிள்ளை எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய மாணவர்களையும் நான் கருதுவேன். அதனாலதான் எனக்கு மாணவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களையுமே பிள்ளைங்களா பிள்ளைங்களா அவங்களே சொல்லுவாங்க, மேம் நீங்க வந்து அடிக்கடி பிள்ளைங்களான்னு சொல்ற வேர்டு வந்து எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என் பிள்ளையை நான் எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் என்னட்ட கொடுத்துருக்கிற மாணவர்களையும் நான் பார்ப்பேன். என் பிள்ளையை நான் எப்படி திட்டுறேனோ அதே மாதிரி தான் என் மாணவர்களையும் திட்டுவேன். எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு என்னால் என்னுடைய நாலேஜ் எவ்வளோ தூரத்துக்கு கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ, எவ்வளோ டைம் ஆனாலும் சரி எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் சரி நான் அலுவலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அதே மாதிரி வீட்டிலையும் முக்கியமா உணவு பரிமாறுறதுல என் கணவருக்கு என் பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அதை நான் கண்டிப்பா பார்த்து செய்வேன். ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே சமைக்கிறதுங்கிறது நான் தான் செய்யணும். அவங்களுக்கு அப்பதான் அந்த ஹெல்த்தியான உணவை கொடுக்க முடியுங்கிறதையும் நான் பாத்துக்குவேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தையுடைய படிப்பா இருந்தாலும் சரி என்னுடைய பையனுடைய அவன் ஒவ்வொரு ஆட்டிடியூடையுமே நான் வந்து கண்ணோக்கமாவே இருப்பேன். அவன் எதுவும் தப்பான வழியில போயிடுறானான்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து ரொம்ப ஓவர்லோடட் தான் ரெண்டையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறதுனால, பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. என் பிள்ளையை நல்லா வளர்க்குறேன், என் கணவருக்கு வேண்டிய காரியங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதே நேரத்தில் என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ மன முழு திருப்தியும் எனக்கு கிடைக்குது.
0: அதாவது பொறுப்புகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் நான் வந்து ஒரு திருப்தியை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் உங்களை பெருமைப்பட வைத்த ஒரு தருணம், இந்த இடத்துல நான் இது பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்ற தருணம்,
1: அதாவது நான் எப்போதுமே மாணவர்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்குவேன். ஸோ ஃபீட்பேக் வாங்குறப்ப மாணவர்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பல்கலைக்கழகமே பெஸ்ட் டீச்சர் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் ஒரு காரணமாக இருந்தாலும் என்னுடைய முயற்சிகளும் கூட இருந்திருக்கலாம். இந்த அந்த தருணம் வந்து நான் அந்த அவார்டு வாங்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருந்துச்சு. இதுக்கு தகுதி இல்லைனாலும் இதை தகுதிப்படுத்தும்படியா எனக்கு வந்து சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது என்னோட முயற்சியா இல்ல கடவுளுடைய அனுகிரகமானு தெரியாது, பட் அது ஒரு மிக பெருமைப்படுத்துறதா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய லைஃப்ல என்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கணவரும் சரி என்னுடைய பிள்ளையும் சரி என்னை வந்து அதிகமா அன்பு செஞ்சு உண்மையான அன்போட இருப்பாங்க. அதுவும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையான தருணங்களா நான் ஃபீல் பண்றேன்.
0: உங்ககிட்ட படித்த மாணவிகள் உங்களை வந்து ஒரு பெண் பேராசிரியராக முன் உதாரணமா எடுத்திருக்காங்களா?
1: கண்டிப்பா மேம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம் நீங்க ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, ஃபீட்பேக்ல கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாடங்களை கற்றுக் கொடுக்கறத காட்டிலும் அவங்களுடைய வாழ்க்கையில போராடுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். அவங்கள நிறைய பிள்ளைங்க வந்து என்னை உரிமையோட சித்தி அக்கா அம்மா அப்படிலாம் கூப்பிடுறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மேம் வந்து ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பாடத்தை தாண்டி அவங்க கிட்ட இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெண் அவங்க கிட்ட இருக்க திறமைய வந்து கொண்டு வரணும்னா கல்வியை தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ்ல நீங்க கொடுப்பீங்க?
1: அதாவது நான் முக்கியமாக இந்த இளம் பருவத்தில் உள்ள வாலிப பிள்ளைங்களை நான் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய சொல்லுவேன். இந்த இன்ஃபாக்சுவேஷன் கண்டிப்பாக வந்து இந்த வயசில் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணிடுங்க. லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னர்னா அந்த சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அதை சாய்ஸை கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி அதனால நான் ரொம்ப லீட் பண்ணுவேன். முடிச்சுட்டு போனாலும் கூட அவங்களோட ஃபோனில் பேசுறது, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்காங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்படி அவங்களுடைய நடத்தைகள் போயிட்டுருக்குங்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு பெண்ணோட முன்னேற்றத்திற்கு அந்த குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாம்மா, ஏன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷனில் நம்ம நிறைய மீடியாஸில் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் இன்டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய இடத்துல தவறி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸையும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது நல்ல ஒரு நிலைமையில நம்ம வர முடியும். ஏன்னா நமக்கு ஆலோசனை நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக எடுப்போம்னு சொல்ல முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க கரெக்டான ஒரு அன்பு செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுடைய டெசிஷனும் ஃபைனல் நம்மளுடைய முடிவுகளும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினால சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இல்ல உங்களுக்கோ இல்ல வேற யாரு

0: அதாவது சில டைம் நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இங்கே கிடையாது, நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி டாமினண்ட்டை அவங்க காட்ட மாட்டாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட நம்ம ஈவன்தோ நம்ம வந்து படித்து பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆண்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு கொடுக்கறத நான் பார்த்ததில்ல. சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகும். நானே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன் இவங்க இப்படி நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நம்மளை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இந்த நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை, இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் நான் பார்த்துருக்கேன்.
1: ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு நிகராக பார்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, இத்தனை ஆண்டு காலம் ஒரு பேராசிரியராகவும் ஒரு ஆராய்ச்சி துறையிலையும் ஒரு பயணம் பண்ணியிருக்கீங்க. இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை சொல்லுங்களேன்.
0: முன்னாடி நான் சொன்னேன் நம்மளுடைய பிள்ளைங்க மாதிரி நான் கருதுவேன் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க நிறைய டைம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே லெசன்ஸ் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுறாங்களோ, ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரில, பிள்ளைங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமாக அன்பாக இருப்பாங்க, ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய தடவை நிறைய பிள்ளைங்கள்ட்ட நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டலெக்சுவல்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக கொரியோகிராஃபி பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய டான்ஸ் அந்த மாதிரி நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நிறைய டேலண்ட்டாக இருப்பாங்க. அப்போல்லாம் நான் நினப்பேன், சரி இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் கடவுள் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் இந்த அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன், ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸோ நான் நினப்பேன் ஒரு ஜென்ரேஷன் கேப்போ இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, பிபிடிஸாக இருக்கட்டும் அந்த ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. டீச் பண்ண இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம டீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களேன்னு கூட நம்ம நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரேஷன் கேப், இப்போ வர்ற ஒரு மீடியாஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன் பிள்ளைங்கிட்ட இருந்து.
1: சரி, அதாவது ஒரு பேராசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற குணாதிசயங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
0: பேராசிரியர் அப்படின்னா ஆசிரியர்னாலே நம்ம வந்து மாணவர்களை ரொம்ப நேசிச்சு நடத்துறவங்களா இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம்னா அதை செஞ்சுட்டு வரணும், செஞ்சுட்டு வராத கண்டிஷன்ல நம்ம தண்டிக்கிறவங்களாவும் இருக்கணும். அதே மாதிரி டைமிங்கை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய அசைன்மெண்ட்டை முடிக்கிறதா இருக்கட்டும், அதில் நம்ம கிரேஸ் பார்க்கக்கூடாது. அவங்களுடைய படிப்பின் காரியங்களில் கரெக்டாக இருக்கணும், அட்டண்டன்ஸு இல்லை அதே மாதிரி மார்க்ஸு இதுலெல்லாம் நம்ம கிரேஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுடைய இப்போ சப்போஸ் எங்களுடைய எடுத்துட்டிங்கன்னா இப்போ டெல்லி ஐஆர்என்ட்டெல்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபியூச்சரை ஓரியன்டாக அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி முடிச்சுட்டு போன பிள்ளைங்களையும் ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்களான்னு சொல்கிறது. அதே மாதிரி மாரல் கிளாஸு, நம்ம கிளாஸில் மாரல் கிளாஸ்லாம் எடுத்தோம்னா பிடிக்காது பிள்ளைங்களுக்கு, பட் ஒவ்வொரு டீச்சருமே கண்டிப்பாக நம்ம வந்து லெசன்ஸை சொல்லி கொடுக்கறத காட்டிலும் மாரல் வேல்யூஸையும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இது தேவையான ஒரு காரியம், அதை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த மாரல் வேல்யூஸை சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் தவறி போகிற பிள்ளைங்களையும் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் அவங்கள தனியாக கூப்பிட்டு இது வந்து தப்புன்னு சொல்கிறத அவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் உணர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பேராசிரியருங்கிறத ரோலை மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தந்தையாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் கூட நம்ம மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
1: ஒரு பேராசிரியராக நான், ஒரு பெண்ணாக நான், இந்த வரிகளை உங்களோட வார்த்தைகளால் நிரப்புங்க.
0: ஒரு பேராசிரியராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்து எப்போதுமே அன்பு செய்வேன், தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பேன், ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன் அவர்கள்ட்ட, இது ரொம்ப பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பாடம் சப்ஜெக்டில் வந்து எந்த கிளாரிஃபிகேஷன்னாலும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், மார்க்கு கரெக்ஷன்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், என்னுடைய கணவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருப்பேன், அப்புறம் என்னுடைய பிள்ளைக்கு அன்பு செய்யக்கூடிய அவனையே சுற்றி சுற்றி வர்ற ஒரு அம்மாவாக இருப்பேன். அதே மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், அவனுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கட்டும். நிறைய பேர் என்னை ரொம்ப திட்டுவாங்க, நீ ரொம்ப பிள்ளைக்கு கேர் கொடுக்குறன்னு, பட் ஐ லவ் ஹிம் மோர். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையே.

0: அதாவது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு பேராசிரியரா நான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது, எப்படி வந்து ஒரு பேராசிரியர் தோரணையில நீங்க சொன்னீங்களோ, ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு பெண்ணாக நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது உங்க முகத்துல ஒரு சின்ன ஒரு புன்முறுவலை நான் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது அது. சரி, இப்போ கனவுகளை நோக்கி பயணிக்கும் பெண்களுக்கு உங்களோட சின்ன வார்த்தைகள் சொல்லுங்க.
1: கனவுங்கிறது வந்து நமக்கு அது நிஜமாக மாறணுங்கிறதா ஒவ்வொரு பெண்ணோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, படிப்பில் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பிச்சா ஒரு குடும்பத்துக்கே கல்வி கற்பிப்பது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும். கல்வி கற்க தான் நம்ம போயிருக்கோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அந்த கனவை நினைவாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல டெசிஷன் எடுக்கணும், நான் இந்த கனவை நான் நினைவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையுமே காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கனவோட போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு நிறைய அந்த கனவையே மறந்துட்டு வேறு பாதையில் நழுவி போயிடுறாங்க. ஸோ உண்மையிலே வந்து எப்போதுமே அந்த கனவை நோக்கியே நீங்கள் போங்க. தடை எது வந்தாலும் சரி, உங்களால் முடியாட்டினால ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ கடவுளையும் கையில் பிடிச்சிக்குங்க. கனவுகளையும் நிஜமாக்கணுங்கிற ஒரு முயற்சிகளை, கண்டிப்பாக முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம்.
0: ரொம்ப ரொம்ப அருமையாக இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஒரு பேராசிரியராக நீங்கள் வந்த பயணம் உங்களை வந்து நீங்கள் ஒரு நல்ல முறையில் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களோட வார்த்தைகளே எங்களுக்கு சொல்கிறது. ரொம்ப ரொம்ப அருமையாக எங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுவரை அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து, இதில் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி. ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் அக்டோபர் 7 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: அக்டோபர் 7 தேதியான இன்று உலக அளவில் விவசாயி மற்றும் தொழிலாளர்களின் பொருளாதாரத்தில் பருத்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உலக பருத்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கே. கேளப்பன் அவர்களின் நினைவு தினம் அக்டோபர் 7.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் தன் பயன்பாட்டை அதிகரித்து வரும் டைட்டானியம் பற்றிய தகவல். உலகத்துல கிடைக்கிற ஏராளமான கனிமங்கள்ல டைட்டானியமும் ஒண்ணு. செம்பை விட பல மடங்கு அதிகமா இந்த டைட்டானியம் கிடைக்குமா? ஆனா பாருங்க, செம்பை விட பல மடங்கு அதிகமா கிடைக்கிற இந்த டைட்டானியம் பத்தி நம்மள ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நம்ம அறியாத இந்த டைட்டானியத்தின் மதிப்பும் பயன்பாடும் பத்தி தெரிஞ்சுப்போமா? இல்மனைட் என்ற கரிய நிற கனிமம் தான் டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற வெள்ளை நிற நிறமியோட முக்கிய தாது பொருளாம். இது ரஷ்யால இல்மன் மலை மற்றும்

ஏரி பகுதிகளில் முதன் முதலாக கண்டுபிடிச்சனால இந்த கனிமத்துக்கு இல்மனைட் அப்படின்ற பெயரும் வந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உலோகம் அண்மை காலத்துல தான் பயன்பாட்டுக்குன்னு வந்திருக்கான். இயல்பாவே எடை குறைந்த இந்த உலோகம் அரிப்பை எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்ததான். அது மட்டுமல்ல, இந்த உலோகம் தான் மனிதனுடைய உடல்ல செயற்கை உறுப்புகள், எலும்பியல் உள்வைப்புகள், பல் உள்வைப்புகள், அப்புறம் மருத்துவ அறுவை சிகிச்சை கருவிகள் போன்ற மருத்துவ பயன்பாடுகளுக்குமே ரொம்பவே பேருதவியா இருக்குமா. அது ஏன்னா இந்த உலோகம் மனித உடல்ல இருக்கக்கூடிய அமிலங்களை பாதிக்காமலும் மனித உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் இந்த உலோகத்தை ஏத்துக்கிற தன்மையும் இந்த டைட்டானியம் என்ற கனிமத்துக்கு இருக்கிறதுனால இதோட பயன்பாடு இந்த அறுவை சிகிச்சையில முக்கிய இடம் வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அதிகமான உயரத்துல அதிவேகமா பறக்கக்கூடிய விமானங்கள்ல அதிக வெப்பமும் ஏற்படும். அதுவும் விமானங்கள்ல மூடி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாகவே வெப்பமாகும். ஆனா இந்த டைட்டானியம் மற்றும் அதோட கலப்பு உலோகமும் இந்த மாதிரியான அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதுன்றதுனால விமான இயந்திரத்தோட பாகங்கள் செய்யறதுக்கும் நெருப்பு தடை சுவர்கள் அமைக்கிறதுக்கும் இந்த டைட்டானியம் ரொம்ப பயன்படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ பேப்பர்லாம் ரொம்ப நாளான பழுப்பு நிறமா மாறுறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி மாறாம பேப்பர் வெள்ளையாவும் பொலிவாவும் இருக்க இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு நிரப்பி தான் பயன்படுத்தப்படுதான். அது மட்டுமல்ல, பீங்கான் தயார் செய்யக்கூடிய தொழிலையும் பீங்கான் பாத்திரம் மங்காம பளபளப்பா இருக்கிறதுக்குமே இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு தான் பயன்படுத்துறாங்களாம். அதே மாதிரி அங்கக கூட்டு பொருட்களோட கலக்கக்கூடிய டைட்டானியம் பருத்தி ஆடை, செயற்கை துணி, இந்த மாதிரி துணிகள்ல ஒரு கூட்டு பொருட்களோட சேர்க்கப்படுறதுனால இந்த துணி தண்ணிலையோ அல்லது நெருப்புலையோ பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அண்மை காலத்துல ஆரம்பிச்சே இதோட பயன்பாடு அதிகமாயிடுச்சுன்னா எதிர்காலத்துல இன்னுமுமே அதிகமாகும்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு. தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ். ராதா அவர்கள்.

0: தாய் உயில் எழுதாமல் இருந்தால் சொத்து எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும்?
1: தாய் வந்து உயில் எழுதாமல் இருந்தால் சொத்து வந்து சமமாக தான் பிரிக்கணும். ஏன்னா எத்தனை பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்ன்றது கணக்கு கிடையாது. ஏன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இப்போ எல்லாருக்குமே சம அளவில் வந்து ரைட்ஸ் இருக்குது. அதனால் உயில் எழுதாமல் இருந்தால் தாய் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால அவங்க தந்தை இருந்தால் தந்தைக்கு ஒரு பங்கு, பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து எத்தனை சம பங்காக பிரிக்கப்படணும். அதே மாதிரி உயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. 2012 பிறகு வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் உயிலுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. உயில் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும், இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்றது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஒரு சாதாரண கைக்கு கிடைக்கிற பேப்பரில் கூட எழுதி 2 ஐ விட்னஸ் இருக்கணும். அந்த விட்னஸ் மட்டும் சைன் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அந்த உயில் எழுதுகிற நபர் இறந்து போன உடனேயே இந்த பேப்பருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் உயிலை பதிவு செய்தால் நல்லது. இல்லைனா சில பிரச்சனைகள் வந்து, ஒருத்தர் 4 குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தைக்கு மட்டும் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால நாளைக்கு கேஸு கோர்ட்டுன்னு போகிறதுனால பதிவு பண்ணலாம் நல்லது. ஆனால் பதிவு பண்ணாவிட்டாலும் உயிலுக்கு உயிர் உண்டு அப்படின்ற ஒரு தத்துவம்னே சொல்லலாம். அதனால் உயிலை வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், யாருக்கு வேணாலும் எழுதலாம். அவங்க வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுய சம்பாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இது. பரம்பரை சொத்தாக இருந்தால் வந்து உயில் எழுத முடியாது இந்த மாதிரி.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: உணவே மருந்து எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். நரம்பு தளர்ச்சி, இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க பல பேர், உடல் சிரமம் மிக்க வேலைகளை பார்க்கும் மக்கள் இந்த நரம்பு தளர்ச்சியால் ரொம்பவே சிரமப்படுவாங்க. கை நடுக்கம், உடலில் பலம் குறைந்து காணப்படுவது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடனே ஓய்வு இல்லை, ரெஸ்ட் தேவை, இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும். இதற்கு அஸ்வகந்தா பொடி மிக நல்ல மருந்தாகும். ஒரு டம்ளர்

0: இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து சுகர் வியாதி இல்லாமல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு பனங்கள் கண்டு பொடியும் சேர்த்து உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு இதே போல் நாளொன்றுக்கு இரண்டு வேளை உட்கொள்ளலாம். மருந்தாக தான் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த பாலில் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடுவதை தவிர தாத்ரி லோகம் என்கிற மாத்திரையும் இரண்டு இரண்டு மாத்திரை விகிதம் இரண்டு முறை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தா பொடியை உணவுக்கு முன் தான் உட்கொள்ளணும். வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் உணவுக்கு பின் கூட உட்கொள்ளலாம். இதனால் சோர்வு, உடல் சோர்வு, அதை தவிர ஆண்களுக்கு விந்து குறைவு, இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி கொடுக்கும்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர், கடின உழைப்பாலும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களாலும் இது சாத்தியமாகும் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்றுமதி தொடர்பான பல சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு வேளாண்மை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறிய அவர், 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான வேளாண் வளர்ச்சியை சுட்டிக்காட்டினார். தற்போது பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் நாடாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370th அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டது, தீவிரவாதத்தின் முதுகெலும்பு அகற்றப்பட்டது போன்றவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரதத்திற்கான மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க ஏற்ற தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசின் கொள்கைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு தீர்வுகளை தருவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடும் வகையில் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் எல் முருகன், தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 9 புதிய ரயில் பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 5.5% நிர்ணயித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையை இன்று வெளியிட்ட வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகளாவிய தேக்கநிலை மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4.82% உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தை ஒப்பிடுகையில் 0.37% கூடுதலாகும். சென்னை மாதவரம் பால்பண்ணையில் 2.23 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக பால்பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பால்பண்ணையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கை

0: கொள்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக லட்சாதிபதி மகளிர் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கிராமப் பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிருக்கு ஆளுமை வழங்கி வருவாயை பெருக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு லட்சாதிபதி மகளிர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன்படி மகளிர் அப்பகுதியில் உள்ள சுய உதவிக்குழுக்களுடன் இணைந்து வாழ்வாதார செயலாக்க திட்டங்கள் மூலம் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் வருவாய் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நிதி உதவிகள், கடன் வசதிகள், தொழில் முனைவிற்கான ஆலோசனைகள், சந்தை வாய்ப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் 6 கோடி லட்சாதிபதி மகளிரை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மகளிர் பொருளாதார ஆளுமை பெறுவதால் அவர்தம் குடும்பங்களின் பொருளாதாரம் மேம்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து திருச்சியைச் சேர்ந்த பெருநகர சமூக பொறுப்புணர்வு அமைப்பின் இயக்குநர் டாக்டர் கீதா ஜெகந்நாதன் எடுத்துரைக்கையில்,
1: லக்பதி தீதி திட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே நம்முடைய மத்திய அரசால கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிர் குழுக்கள் வந்து அந்த பெண்கள் ஒரு நல்ல தொழிலை தேர்வு செய்து அதன் மூலம் ஆண்டுக்கு குறைஞ்சது 1,00,000 ரூபாய் வருமானம் பெறுவதற்கு இந்த திட்டம் வந்து உதவி செய்யுது. பெண்கள் வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சின்ன சின்ன வியாபாரங்கள் போன்ற பல தொழில்களை செய்து வருமானம்
2: மீட்டலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4,500 மெகாவாட் மின்சாரம் வெளிச்சந்தையிலிருந்து கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என்பதால் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது என்றார். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நுகர்வோர் பயன்பாடு அதிகமுள்ள நேரங்களில் தற்போது கூடுதலாக 3,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு 3,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கவில்லை என அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 22,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய படிப்பகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இலங்கை தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் கல்வி அறிவை மேம்படுத்தவும் இப்படிப்பகம் பயனளிக்கும் என்றார். இலங்கை தமிழர் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் படி 1,800 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையம் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செங்கல்பட்டு அருகே ஆத்தூரில் உள்ள ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
2: தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் பல்லடத்தில் உள்ள LRG அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டது. ஸ்ட்ராங் ரூமின் உள்ளேயும் வெளியேயும் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பொளவக்காளி பாளையம் எல்லமடை வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநில அரசிற்கு 13,00,000 கோடி ரூபாய் கடன் சுமை இருந்தாலும் மக்கள்

0: நீர்வளப் பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. உள் தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உட்பட 18 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய், தருண் மண்ணேப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். பின்லாந்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளிசந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழைக்காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
2: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
5: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
4: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
5: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
4: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
5: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அதை மட்டும் மறந்துட்டேன். தோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
4: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
6: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
7: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
6: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
7: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
1: மருத்துவராயும் உங்களுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை பயணிக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி 101.4 சென்னை FM ரெயின்போவில். இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மயக்கவியல் தினத்தை முன்னிட்டு மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் கல்பனா கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். உலக மயக்கவியல் தினத்தை முன்னிட்டு மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் கல்பனா கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் 3-2 101.4 சென்னை FM ரெயின்போவில் ஒலிபரப்பாக உள்ளது. கேட்டு

0: agreement at pre-COP31 meeting in Fiji today. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. 2:40 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் காதல் மன்னன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

2:20 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியுள்ள பாடல் படம் ஜீன்ஸ்.

0: மீண்டும் திரைகாணம் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டங்கள் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் நீளம் தாண்டுதல் விளையாட்டு வீரர் இ அரவிந்த் அவர்கள். வணக்கம் அரவிந்த்.
4: வணக்கம்.
3: இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையும் கொடுத்துருக்கு.
4: ஆமாம்,
3: ஒரு கவர்மெண்ட் ஜாப் அஷூர் பண்ணி உங்களுக்கான ஒரு கரியரையும் அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த விதத்தில் இன்னைக்கு இருக்க மாணவர்கள் இந்த ஒரு டிசிப்ளின், ஒரு மென்டல் ஃபிட்னஸ், இந்த விஷயங்களுக்கு இந்த விளையாட்டுன்றது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, எந்த அளவுக்கு இதற்கான என்கரேஜ்மெண்ட் இன்னும் அதிகப்படுத்தணும், இந்த விஷயங்களும் ஷேர் பண்ணுங்களேன்.
4: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் ஃபோக்கஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கரியர் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ், ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கோசரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப அதுக்கு நீங்கள் தனியாக மெனக்கெடணும் அவசியமே இல்லை. அதனால தான் இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்னொரு விஷயம் பெருசாக சொல்கிறது என்னென்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கான்சென்ட்ரேஷனை வேற எங்க இது மேலேயும் வைக்க மாட்டாங்க. லைக் ட்ரக்ஸ் அது மாதிரி எதுவும் போகாமல் இது ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து அவங்க எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிசிப்ளினாக ட்ரைனிங். ஒரு ஒன் டேக்கு எந்த கேம் எடுத்தாலுமே ஒன் டேக்கு 4-5 hours மினிமம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ரோட்டோகால்லே போகிறனால மற்ற எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக ஒன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னாலே ஒன்று அது ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருப்போம், 4-5 hours ஒன் டேக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், மீதி இருக்க டைமில் எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு அப்படியே முடிஞ்சிடும். இதுதான் அவங்க வாழ்க்கையோட இது. ஒரு 30 years வரைக்கும் இது மட்டுமே பண்ணிட்டு போவாங்க. முக்கியமாக இந்த 18-30 years தான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வேறு ஏதாவது மூலியமாக போகிறது மூலியமாக இருக்குது. பட் இதில் இருக்கவங்க அது யோசிக்கிறதுக்கான டைமே இருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஸ்போர்ட்ஸு அது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிக்கோசரம் பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறதுக்குமே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வளர்கிறதுக்கு நம்ம அது மாதிரி இருக்கிறதுக்குமே நம்ம எப்பயுமே ஒரு இந்த எந்த ஸ்போர்ட்ஸ் கேம் எடுத்தாலுமே ஒரு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே ஃபிட்டாக இருக்கும். அதனால் அது நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதுக்குமே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்பொழுது இன்னொன்று வந்து கிராமத்திலிருந்து நீங்கள் நகரத்தை நோக்கி இந்த வாய்ப்புகளுக்காக வந்திருக்கதா சொன்னீங்க.
4: ஆமாம்.
3: இன்னைக்கு அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 10 வருட காலத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி மாறுபட்டுருக்கு? கிராமங்களில் இதற்கான வாய்ப்புகள் பெருகியிருக்கா, இல்லை இன்னும் இது பெருகிறதுக்கு ஒரு சமூகமாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
4: அதான் ஓவராலாக ஒரு சில இடத்துல இப்போ வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓவராலாக அது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா இன்னும் கூட நம்ம கிராமப்புறங்களில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ஒலிம்பிக் லெவலுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மெடல் பண்ணுற லெவலுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுன்னா அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் இது ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்து அப்புறம் ட்ரைனிங் பண்ணேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் போக போக நம்ம எல்லாருமே நல்லா மெடல் பண்ணலாம் எல்லா கேம்ஸ்லேயும்.
3: இன்னொன்று இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா

0: வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து படிப்பையும் விளையாட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டுமே வந்து முக்கியன்றத நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தீங்க, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஆக்சுவலாக எஜுகேஷன்றது முக்கியம், அது மாதிரி ஸ்போர்ட்ஸும் முக்கியம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ட்ரைனிங் போகணுன்ற பீரியடில் இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சொன்னானுங்க, 6 o'clock வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்ற மாதிரி, 9 to 6 o'clock வரைக்கும் படிக்கணும் அப்படின்னாங்க. நான் அதை சொன்னேன், இல்லை 5 o'clock எங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ வந்து ஒரு 5:30 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்ததுனால நான் அப்போலேருந்து அது 5:30 அப்படி பேக் தூக்கிட்டு விட்டு ஓடுவேன் கிரௌண்டுக்கு. அது மாதிரிலாம் அந்த பீரியட்ல இருந்துச்சு. என்னன்னா லைக் எஜுகேஷன் டைம் இருக்கப்போ அப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்னு டைம் இருக்கப்போ அது மாதிரி எஜுகேஷனில் இருக்கவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். லைக் என்னதான் இருந்தாலும் 9 to 4 வரைக்கும் நம்ம ஸ்கூலில் இருக்கும், அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour இருக்கிறது, 2 hours இருக்கிறது, ஈவன் அவன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறான் வெளியில் விளையாடுறான், இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கவங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட இதை புரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்போர்ட்ஸ் அவன் விளையாடுறான்னா அவன் அதையும் கரியராக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கவங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணணும். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஈவன் 10th படிக்கிறப்பிலும் சரி 12th படிக்கிறப்பும் சரி ரெண்டு பீரியடு வேற ஸ்கூலில் படித்தப்ப நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா அவங்க ஒரு டைமை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க, அது முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கப்போ நான் ஈவினிங் அந்த ஒரு 1 year அண்ட் 2 years வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ மறுபடியும் ட்ராவல் பண்ணி ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் படிக்கிறதுக்கான டைம் நம்ம அங்கே இருக்கும், அதை தாண்டி வேற யாராவது ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண பார்க்கணும் மேக்ஸிமம், இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் படிக்கிறதுக்கான டைமும் அங்கே வச்சிடறான். அப்படி இருக்கப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதுக்கான டைமும் ஸ்பேஸையும் எல்லோரும் கொடுத்து அவனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். யாரும் ஸ்போர்ட்ஸை வந்து ஏன் அது மாதிரி பண்ணுற இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம அவனுக்கு அதுலேயும் ஒரு கரியர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து அவனை ரெடி பண்ணி நவுத்து பார்க்கணும்.
0: இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சதுனால இன்றைக்கி உங்களால் அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியுது.
1: ஆமாம்.
0: ஆக்சுவலி இந்த வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இதுவே வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற நிறுவனங்கள் எப்படி இந்த விஷயங்களை பார்க்கணும், இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் ஆக்சுவலாக காலேஜ் டைமில் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓடின் ஒன்று கொடுத்தாங்க. காலேஜ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருக்கப்போ இப்போ ஜாபில் இருக்கப்பையும் ஓடின் ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வேறு நேஷ்னல் காம்படிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை கிளைம் பண்ணி ஒரு 3 months 4 months அது மாதிரி ஆன்டிடியூ கொடுத்துருவாங்க. அந்த ஆன்டிடியூ காலேஜ் டைம்லேயும் எனக்கு காலேஜை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஜாப் போனதுக்கப்புறமேட்டும் இப்போ எஸ்ஜிடி அவங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கப்போ ஒன்ஸ் நீங்கள் அது நீங்கள் நேஷ்னல் மெடல் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அப்புறமேட்டு நம்ம ஒரு சில காலேஜு கூட இப்போ எல்லா காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டால் ஃபுல் டே காலேஜ் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே ஓடி கொடுத்து அவங்கள மேக்ஸிமம் விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் புஷ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, பட் காலேஜ் டேஸில் அண்ட் ஜாப் இது பண்ணுறப்ப அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட அவசியம் இல்லை. நம்ம கவர்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது.
0: நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜ், அதாவது 10 வயசுலேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு பெரிய அச்சீவராக மாறி இருக்கீங்க, ஒரு கெரியர் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து ஏஜ்னு ஒன்று இருக்குது.
1: ஆமாம்.
0: ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் அ பிளேயர் நீங்கள் வந்து கிரவுண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும், இந்த விளையாட்டோட தொடர்புப்படுத்தி அப்படின்ற எண்ணங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட பிளான்ஸ் என்னவாக இருக்குது, இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுங்களேன்.
1: இது வந்து நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனுக்கிட்ட கேட்டனா அவங்க என்னதான் ரிட்டையர் ஆகிட்டாலும் அவங்க அந்த ஃபீல்டை விட்டு போகணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று கோச்சஸாக இல்லை அஃபீஷியல்ஸாக இல்லை அங்கே நடத்துகிற அந்த ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு இது இதில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் உள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. லைக் நானும் அது மாதிரி தான், ஒன்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ் கரியர் ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு கிரவுண்டில் பிளேயராகனா இல்லாமல் இருப்பேன், பட் அந்த கிரவுண்டுக்குள்ளே என்னால் என்ன முடியுமோ லைக் கோச்சாவோ இல்லை ஏஎஃப்ஐயில் ஒரு மெம்பராகவோ அந்த கிரவுண்டுக்கு நம்ம விட்டு போகாத மாதிரி என்னென்ன இருக்க முடியுமோ அது மாதிரி தான் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் கேட்டாலும் மேக்ஸிமம் எல்லோரும் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் இருக்கவங்க பார்ப்பீங்க, ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த டீமுக்கு வந்து மென்டராக போவாங்க, கோச்சாக போவாங்க, இல்லை கிரவுண்டில் அம்பையரிங் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பாங்க. நானும் அது மாதிரி தான் என்னோடய கரியர். ஒன்ஸ் நான் இதில் ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை தான் பார்த்துட்ருப்பேன்.
0: அடுத்ததான் வந்து நீங்கள் நடுவில் வந்து ஒரு இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணதாக சொன்னீங்க உங்கள் லைஃப்பில். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்ஜுரின்றது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்
1: தான்.
0: பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம விளையாட்டை பாதிக்கும்ன்றது தான் மெயின் விஷயம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இவெண்ட்டே மாற்றுற அளவுக்கு அந்த இன்ஜுரி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எப்படி வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, உங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஃபிட்னஸ் வர்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்

0: விளையாடுவாங்க. லைக் அந்த இன்ஜுரியை தாண்டி நம்ம பிடிச்ச கேம் விளையாட முடியலையே, கொஞ்ச நாள் வெளியில் உட்கறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இதில் போயிடுவாங்க. அப்போ இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் இன்ஜுரி இருக்குது, பட் நீ ட்ரைனிங் வந்து அந்த இன்ஜுரி பாட்டுக்கு இது பண்ணாமல் மற்ற ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பண்ணி உன்னை வந்து கொண்டு வந்துடலாம், அந்த இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட்டியும் பேரண்ட்ஸ் வீட்லேயும் ஆகட்டும் இல்லை அப்புறம் கோச்சஸ் ஆகட்டும் அந்த அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் அந்த ஒரு இதுலேருந்து சீக்கிரம் நல்லா கம்பேக் பண்ண முடிச்சு. ஈவன் என்னோட கோச்சஸாக வேறு ஈவெண்ட்டை மாற்றுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஓகே இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நார்மலாக எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்குது, லாங் ஜம்பில் போயிட்டு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணதால் தான் அப்படியே இந்த பக்கம் வந்து நல்லா பண்ணிட்டேன்.
1: ரொம்ப யதார்த்தமாக பல தகவலை கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்கள் லைஃப் ஜேர்னியை சொல்லி அது கூடவே உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி கரியர் எப்படி அமைஞ்சுது இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, மற்றவங்க இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்ற விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் உங்களுடைய லாங் டேர்ம் விஷன் ஷார்ட் டேர்ம் விஷனாக இந்த அத்லெட்டிக்ஸ் லாங் ஜம்ப் இவெண்ட்டுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ என்னோடய ஏஜ் வந்து 26 ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இயர் அண்ட் 2028 வந்து 2-3 வருஷத்துக்கிட்ட வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கரியரை நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி கண்டினியூ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த 2027 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் வருது, அப்புறம் 2028 ஒலிம்பிக்ஸ் வருது. இது இந்த ரெண்டுக்கு தான் என்னோடய எய்ம் இருக்கும். இந்த 2 வருஷத்தில் இந்த 2 எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கும். லைக் முன்னாடியுமே நான் அந்த இன்ட்ரெஸ்டேட் பிரான்ச் பண்ணதுமே அது ஒலிம்பிக் ட்ரையல்ஸு. அதில் வந்து ஒரு பேட் லக் என்ன ஆச்சுன்னா நான் 2 ஜம்ப் நல்லா பண்ணியிருப்பேன், பட் பேட் லக் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஜம்ப்புமே ஸ்லைட்டாக ஃபவுல் ஆகிடுச்சு. அதனால் அந்த 2024 ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் ஒரு இதுவாகிடுச்சு. பட் இப்போ வந்து 2025 இன்ஜுரி அப்புறம் 2026 மறுபடியும் இன்ஜுரி வந்தனால லைக் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராபேக் ஆகிடுச்சு. பட் இவ்வளோ வருஷம் இன்ஜுரி வந்தப்பயும் நான் எப்பயுமே உடஞ்சி போய் உட்காரல, அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இனிமேல் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பேன். இப்போ என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல்ஸ் தான், பட் அதுக்கு வந்து நான் குவாலிஃபைடான ஒரு பர்சன் தான். அதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், அதுக்கோசரம் என்னென்ன பண்ணலாம், அதுக்கோசரம் என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் அதில் மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கேன். இந்த 2 வருஷம் என்னோடய பயணம் அதை நோக்கி தான் போக போகுது ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு தான் மற்றது என்னென்ன யோசிக்கணும். இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் அடுத்த வருஷம் வருது, அப்புறம் அதே அடுத்த வருஷத்தில் அந்த செப்டம்பர் மாதம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது, அதுக்கடுத்து 2028 ஒலிம்பிக்ஸ் வருது. இந்த 2 வருஷம் இந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் எனக்கு இருக்க போகுது, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணுறது.
1: கண்டிப்பாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ஷார்ட் டேர்மில் இருக்க ஏஷியன் கேம்ஸ் ஆகட்டும் அடுத்தது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ்லேயும் நிச்சயமாக நீங்கள் மெடல் பண்ணி நம்ம இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீங்கன்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
0: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
1: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனசை அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும். இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
0: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
1: நண்பா, மனசை அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
0: ஓ, இவ்வளவு இருக்கா?
1: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சீர்காழி, திருநாங்கூர், திருவள்ளக்குளம், ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை 12 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெங்கரை 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 10 சென்டிமீட்டர், சிறுமுகை வடவள்ளி கொலக்கம்பை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிறுபாணி அடிவாரம் கீழ்கோத்தகிரி தேனாடு கொணவக்கரை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அழகரை கெத்தை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், குன்னூர் குந்தாப்பாலம் மஞ்சளாறு மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெரிய நாயகன் பாளையம் அன்னூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கேத்தி 3 சென்டிமீட்டர், குன்னூர் நடுவட்டம் சோலையாறு நாவலூர் கொட்டப்பட்டு கூடலூர் பசார் கிண்ணக்கோரை மேல்குடலூர் உதகமண்டலம் எமரால்டு போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செருமுள்ளி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கிளன்மார்கன் சாம்ராஜ் உட்பிரையர் கோடநாடு சோத்துப்பாறை பில்லிமலை கொடைக்கானல் படகு குழாம் வேப்பூர் பர்லியாறு பொன்னையார் அணை பேரையூர் சின்னக்கல்லாறு மருங்காபுரி பெரியகுளம் சேரன்மாதேவி பேச்சுப்பாறை வாழப்பாடி அவலாஞ்சி காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் பொள்ளாச்சி திருவாரூர் பெருஞ்சாணி அணை தேவாலா நெய்வேலி பார்வுட் சேத்தியாத்தோப்பு பவானி ஏழுமலை வாழப்பாடி பவானிசாகர் புத்தனணை மணப்பாறை தேவிமங்கலம் சிவகிரி விழுப்புரம் தாத்தையங்கார்பேட்டை ஆனிமலை வட்டாட்சியர் அலுவலகம் ராஜபாளையம் கருப்பாநதி அணை நத்தம் திருச்செங்கோடு வெம்பாக்கம் புதுச்சத்திரம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரையிலும் திருச்சியிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி ஈரோடு கரூர் மதுரை திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடிலும் ராமநாதபுரத்திலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை தருமபுரி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று பெய்யக்கூடும். நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34-35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன்

குறையும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 100.1 எஃப்எம் கோல்டு ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகள் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக குரளமுதம் கேட்போமா?

0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
1: பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து.
0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒலிவுலா வரும் நேரம். முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திற்காக பிராங்கம் சோலார் சாய் சௌமியா ராவ் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
0: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் அடுத்து வல்லவன் படத்திற்காக சுனிதி சௌஹான் பாடியுள்ள பாடல்

நேரம் 5:42 மத்தியலை 820 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து திமிரு படத்திற்காக ஒலிப்பது குணால், ஸ்ரேயா கோஷால் குரல்கள்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைகானத்தில் தொடர்ந்து சுக்விந்தர் சிங் ரீட்டா பாடியுள்ள பாடல் படம் சரவணா.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாலம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்களின் ஆலோசனைகள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:20 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு விழா நிறைவை ஒட்டி விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரைகாணும். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசையில் டி வி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பவரிங் த ஃபியூச்சர் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் எஸ் யூ அக்ஷரா, டி காயத்ரி, கேன் ஐ பிரீத் எனும் தலைப்பில் தயன்சிதா வழங்கும் கவிதை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப் பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா க அபிஷேக. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியிலே 770 கிலோ ஹெட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ்

0: வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உடவர்களுக்கான செய்திகள், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:65 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்களின் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு இந்திய விமானப்படை தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் பெருகி வரும் காய்ச்சலும் தடுப்பு நடவடிக்கையும் எனும் தலைப்பில் சுந்தரமூர்த்தி எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 மணிக்கு அரங்கு செயல் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை. காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல். லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 இன்னுயிர் தோழி. இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும். நேர்முகத்தில் பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள். அமைப்பு உமா மீனா. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:20 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36°C, குறைந்த அளவு 27.2°C, ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.1°C, குறைந்த அளவு 26.6°C, ஈரப்பதம் 87%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இன்று மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has interacted with Global System for Mobile Communications Association GSMA board members at Seva Teerth in New Delhi ahead of the India Mobile Congress IMC 2026. GSMA is a global organization unifying the mobile ecosystem, representing mobile operators and organizations across the mobile ecosystem and adjacent industries. During the interaction, the Prime Minister emphasized that technology must become a tool for inclusive and sustainable development. He stressed that democratization of technology is essential to ensure that no section of society is left behind. Prime Minister Narendra Modi has said India will definitely fulfill its dream of becoming a developed nation by 2047 through visionary policies and hard work. Addressing the Vikasit Bharat Sankalp Sabha in New Delhi today, Mr. Modi said the present government's policy focuses on solutions for all citizens. He said India, once associated with discussions on policy paralysis, is now increasingly being discussed for its growing strength and resilience. He said over the past 12 years, the situation has changed completely. Mr. Modi noted that earlier efforts were made to increase imports, while today India is setting new export records. He said the decade from 2015 to 2025 witnessed the highest sustained agricultural growth since independence, surpassing all previous records. Mr. Modi said, such transformation is possible when the intent is clear and policies are well defined.
2: देश ने मुझे बहुत कुछ दिया है, इसलिए देश के लिए मेरा दायित्व भी सबसे अधिक है। और मैं हृदय से ये मानता हूं कि देश के हर नागरिक का मुझ पर सबसे बड़ा हक है। ये 25 वर्ष का जनविश्वास बहुत बड़ी पूंजी है और ये पूंजी देश की है। मां भारती की हर संतान इस पूंजी की अधिकारी है।
1: Prime Minister Narendra Modi has completed 25 years of continuous public service as head of government. On the occasion, Home Minister Amit Shah hailed the completion of 25

0: Stone. Secretary West in the Ministry of External Affairs, A.B. George, has received Director for G7, G20, Transnational Threats and Integrated Strategy, Ministry of Foreign Affairs and International Cooperation of Italy, Paolo Mari, in New Delhi. Mr. Mari is on a visit to co-chair the 6th meeting of the India-Italy Joint Working Group on Counterterrorism in New Delhi. The Ministry of External Affairs said on the occasion Mr. George and Mr. Mari condemned terrorism in all its forms and manifestations. An FIR has been registered by Delhi police against Congress leaders Rahul Gandhi and Priyanka Gandhi Vadra on trespassing charges for entering Akashwani Bhavan in New Delhi during yesterday's protest march. The FIR under relevant sections has been registered at Parliament Street Police Station and an investigation has already started. The 2026 Nobel Prize in Chemistry has been awarded to French chemist Henri B. Carcon and Japanese chemist Kenzo Sohai for their pioneering discoveries of non-linear effects and autocatalysis in asymmetric organic synthesis. The Royal Swedish Academy of Sciences today said Carcon and Sohai solved a century-old mystery of how molecular asymmetry or homochirality can emerge spontaneously in nature. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: சோமன் சாம்பவன் சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான். அப்போது அந்த நிலவரையில் அவனுக்கு வெகு சமீபத்தில் கிரீச் என்ற நீடித்த ஓலக்குரல் ஒன்று கேட்டது. சோமன் சாம்பவன் தன் வாழ்நாளில் எத்தனையோ பயங்கரங்களை பார்த்தவன்தான். ஆயினும் அந்த மாதிரி அமானுஷிகமான ஒரு சத்தத்தை அவன் கேட்டதில்லை. பேய் என்பதாக ஒன்று இருந்து அதற்கு குரலும் இருந்தால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முதல் தடவை அந்த குரல் கேட்டதும் சாம்பவன் தயங்கி நின்றான். அதன் எதிரொலி நிற்கும் வரையில் காத்திருந்தான். இரண்டாம் தடவை அந்த ஓலக்குரலை கேட்டதும் அவன் உடம்பின் ரோமமெல்லாம் குத்திட்டு நிற்கத் தொடங்கியது. மூன்றாம் தடவை இன்னும் சமீபத்தில் கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த இருளடர்ந்த நிலவரையில் வழி துறை கவனியாமல் குருட்டாம்போக்காக ஓடத் தொடங்கினான். அவன் மறைந்ததும் வாய்ப்பேச இயலாத ராணி அந்த பாதையில் இறங்கினாள். சில படிகள் இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது. அதில் விடுவிடுவென்று நடந்து போனாள். சோமன் சாம்பவன் அவள் இறங்குவதை பார்த்ததிலிருந்து திரும்பி வந்தாலும் அவளை பிடித்திருக்க முடியாது, அவ்வளவு விரைவாக நடந்தாள். நரகத்துக்கு போகும் தொலைவில் இல்லாத இருண்ட வழியைப் போலத் தோன்றியது. ஆயினும் அதற்கும் ஒரு முடிவு இருந்தது. செங்குத்தான சுவரில் முடிந்த இடத்தில் மேலே இடைவெளி சிறிது தெரிந்தது. சில படிகளும் கைக்கு தென்பட்டன. அவற்றின் வழியாக ஏறிய போது தலையில் திடீரென்று முட்டியது. பாதாள பாதையின் படிகளுக்கும் மேலே தலை முட்டிய இடத்துக்கும் நடுவில் சிறிய சிறிய இடைவெளிகள் காணப்பட்டன. அவற்றின் ஒன்றில் நுழைந்து வெளியே வந்தாள். சுற்றிலும் பெரிய பெரிய பூத வடிவங்கள் தென்பட்டன. ஈழத்தீவில் பிரம்மாண்டமான சிலை வடிவங்களை பார்த்தவளானபடியால் அந்த காட்சி அவளுக்கு திகைப்பை உண்டு பண்ணவில்லை. தான் வெளிவந்த பாதை எங்கே முடிகிறது என்பதை நன்றாய் கவனித்துக் கொண்டாள். 10 தலை ராவணன் தன் 20 கைகளினாலும் கைலயங்கிரியை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்தான். மலைக்கு மேலே சிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள். ராவணன் மலையை தூக்கிய இடத்தில் கீழே பள்ளமாயிருந்தது. மேலே தூக்கி நிறுத்திய மலையை அவனுடைய 20 கைகளும் தாங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் 2 கைகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி வழியாக அந்த சிற்ப மண்டபத்துக்குள் தான் பிரவேசித்திருப்பதை தெரிந்து கொண்டாள். கைலயங்கிரிக்கு அடியில் அப்படி

ஒரு பாதை இருக்கிறது என்பது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனடியில் இறங்கி பார்க்கலாம் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றாது. சமயத்தில் ஒளிந்து கொள்வதற்கு கூட அது சரியான மறைவிடம்தான். சில மணி நேரம் அந்த சிற்ப சுரங்கப்பாதையின் அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்துவிட்டு மந்தாகினி அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றினாள். வெளிச்சம் மிக குறைவாயிருந்த போதிலும் இரவில் பார்த்து பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு எல்லாம் நன்றாகத் தெரிந்தன. ஓரிடத்தில் சோழகுலத்து முன்னோர்களில் ஒருவரான சிபி சக்கரவர்த்தி புறாவின் உயிரை காக்க தம் உடலின் சதைகளை அறுத்து கொடுக்கும் காட்சி சிலை வடிவத்தில் இருந்தது. சிபியின் வம்சத்தில் பிறந்தவர்களானபடியால் அல்லவோ சோழர்களுக்கு செம்பியன் என்னும் பட்டம் உரித்தாயிற்று. அந்த சிற்பத்தை கூர்மையாக கவனித்து பார்த்த பிறகு வாய் பேச இயலாத ராணி அப்பால் சென்றாள். பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிரசிலிருந்து கங்கை நதி கீழே விழும் காட்சி ஒரு சிற்பத்தில் அமைந்திருந்தது. அருகில் பகீரதன் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான். கீழே விழுந்த பகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான ரிஷியின் வாய் வழியாக புகுந்து காது வழியாக வெளியேறியது. அப்படி வெளியேறிய கங்கையில் ஒரு சிறிய முனிவர் குண்டிகையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார். அவர்தான் குருமுனிவர் என்று பெயர் பெற்ற அகஸ்தியராக இருக்க வேண்டும். அந்த குண்டிகையை அவர் இன்னொரு சிறிய மலையின் மீது கவிழ்த்தார். குண்டிகையிலிருந்து பெருகிய நதி வரவரப் பெரிதாகிக் கொண்டு சென்றது. இந்த சிற்ப கங்கையிலும் காவேரியிலும் அவற்றை அமைத்தபோது தண்ணீர் பெருகுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவற்றில் தண்ணீர் இல்லை. காவேரி நீண்டு வளைந்து மலைப்பாறைகளின் வழியாகவும் மரமடர்ந்த சோலைகளின் வழியாகவும் சென்றது. அதன் இருபுறமும் அநேக சிவன் கோயில்கள் இருந்தன. கடைசியாக காவேரி கடலில் கலக்க வேண்டிய இடத்தில் அந்த சிற்ப மண்டபத்தின் மதில் சுவர் இருந்தது. ஏதோ சந்தேகப்பட்டு வாய் பேச இயலாத ராணி அந்த இடத்தில் மதில் சுவரில் கையை வைத்து அமுக்கினாள். சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன் வழியாக வெளியேறிய இடம் அரண்மனை தோட்டம். அதற்கு அப்பால் வெகு சமீபத்தில் அரண்மனையின் உன்னதமான மாடங்கள் காணப்பட்டன. சுற்றுமுற்றும் பார்த்தாள். மயங்கிய அந்தி மாலையின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் யாருமில்லை என்று தெரிந்தது. பழுவேட்டரையரின் தோட்டத்தில் விழுந்து கிடந்தது போலவே இங்கேயும் மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தன. ஆகையால் தோட்டத்தில் யாராவது இருந்தாலும் அவள் சிற்ப மண்டபத்திலிருந்து வெளிவந்ததை பார்த்திருக்க முடியாது. இன்னும் நன்றாயிருட்டட்டும் என்று சிற்ப மண்டபத்தை ஒட்டியே நின்று காத்திருந்தாள். ஒருவேளை கையில் வேலையுடைய அந்த யமகிங்கரன் வந்தாலும் வரக்கூடும். ஆகையால் சிற்ப மண்டபத்துக்குள்ளும் அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அரண்மனையின் தீபங்கள் ஒவ்வொன்றாய் சுடர்விட்டு எரியத் தொடங்கின. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முழுவதும் ஒரே ஜகஜோதியாக காட்சியளித்தது. கீழறைகளில் ஏற்றிய தீபங்கள் பலகடிகளின் வழியாக வெளியில் ஒளி வீசின. மேல் மாடங்களில் ஏற்றிய தீபங்கள் வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு கொண்டு பிரகாசித்தன. ஐயோ, பகல் வேளையை காட்டிலும் இரவு மிகவும் அபாயகரமாக தோன்றுகிறதே என்று மந்தாகினி எண்ணினாள். அரண்மனையை நாலு புறமும் நன்றாக உற்று பார்த்தாள். சிற்ப மண்டபத்துக்கு சமீபமாக இருந்த அரண்மனை பகுதியிலே மட்டும் அதிக விளக்குகள் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டாள். காவேரி வெள்ளத்திலிருந்து தான் எடுத்து காப்பாற்றிய தன் உயிருக்குயிரான செல்வ குமாரனை இலங்கையில் கொல்ல முயற்சித்த பாதகனும் அவனுடைய தோழனும் அரண்மனையின் இந்த பகுதியில்தான் மேல் மாடத்தில் ஏறி நின்றார்கள். ரவிதாசன் இன்னொருவனிடமிருந்து வேலை வாங்கி யார் மீதோ எரிவது போல குறிபார்த்த இடம் இதுதான். நல்ல வேளையாக இந்த பகுதியில் அதிகமாக தீபங்கள் ஏற்றவில்லை. அதற்கு காரணம் யாதாக இருக்கலாம்? நல்லது, அதுவும் சீக்கிரத்தில் தெரிந்து போகிறது. நன்றாக அஸ்தமித்து அரண்மனை தோட்டத்தில் இருள் சூழ்ந்தவுடனே மந்தாகினி சிற்ப மண்டபத்தின் வாசலிலிருந்து மிரண்டு ஓடும் மானின் வேகத்துடன் பாய்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அரண்மனையின் அந்த பின்பகுதியில் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றை தாங்கி நின்ற வரிசை வரிசையான தூண்களும் பல இடங்களில் மேன்மாடத்துக்கு ஏறும் படிக்கட்டுகளும் காணப்பட்டன. தாழ்வாரங்களில் பெரிய விருந்துகளுக்கு சமையல் செய்ய உதவும் பிரம்மாண்டமான தாமிர பாத்திரங்கள், பழசாய்ப்போன தந்த பல்லக்குகள், ஒடிந்த சிங்காதனங்கள், இப்படி பல பொருட்கள் இருந்தன. அவற்றின் மத்தியில் சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு மந்தாகினி கடைசியாக ஒரு படிக்கட்டின் மீது துணிந்து ஏறினாள். கீழே இருந்தது போலவே மேன்மாடத்திலும் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றின் மேற்கூரையை தாங்கிய சித்திர விசித்திரமான தூண்களும் வேலைப்பாடு அமைந்த பலகணிகளும் நிலா முன்றில்களும் அவற்றில் பழி

0: இங்குக்கல் மேடைகளும் காணப்பட்டன. மனித சஞ்சாரம் மற்றதாக தோன்றிய அந்த மேன்மாடக் கூடங்களில் மந்தாகினி சுற்றி சுற்றி அலைந்தாள். மாடத்தின் உட்புறத்து ஓரங்களுக்குப் போக அவள் மிகவும் தயங்கினாள். ஓரிடத்தில் உட்புறத்தில் கீழே இருந்த தீப வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே போய் தூண் மறைவில் எட்டி பார்த்தாள். ஆஹா, அவள் பார்த்தது என்ன? பார்த்த கண்களை திரும்பவே முடியாத காட்சிகளை பார்த்தாள். ஒரு விசாலமான மண்டபத்தின் மத்தியில் சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்ச கட்டிலில் ஒருவர் சாய்ந்த வண்ணம் படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் நாலு ஸ்திரீகளும் இரண்டு ஆடவர்களும் அந்த சமயம் நின்றார்கள். படுத்திருந்தவரிடம் அவர்கள் பயபக்தி கொண்டவர்கள் என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில் இன்னும் அதிக மரியாதையுடன் இரு தாதி பெண்கள் நின்றார்கள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத் தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்களெல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பயம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் நிச்சயமற்ற நிலைன்னு உளவியல் சொல்வது. அதாவது தெரியாத ஒன்றை பற்றின கவலை அச்சத்தை தருது. கண்ணுக்கு தெரியாத அருவங்களை பற்றி காலங்காலமாக மிகைப்படுத்தப்பட்டு உலாவிக்கிட்டு வர கதைகள் அடிமனசில் பதிவாகி இருட்டின் பின்னணியில் திகிலை முட்டி விடுகின்றன. பாஸ்மோஃபோபியா என்கிற இந்த பீதி தாக்குதலை பேய் விரோலின்னு குறிப்பிடுறாங்க. பழுவேட்டரையரின் ஆட்களிடம் சிக்காம மதில் சுவர் மேலே சாஞ்சபடி வந்தியத்தேவன் குட்டி தூக்கம் போட்டது நினைவிருக்கும். ஏதோ குரல் கேட்டு தூக்கம் கலைஞ்சது. அந்த சூழல் வேதாளத்தை நினைவுபடுத்திச்சு. வேதாளம் பேசுமா? மனித குரல்ல பேசுமா? அதுவும் பெண்ணின் குரல்ல பேசுமான்னு பீதி ஏற்பட்டது. இப்ப சோமன் சாம்பவன் இருக்கிற சூழ்நிலை இன்னும் பயங்கரமானது. பேய்னு ஒண்ணு இருந்து அதுக்கு குரலும் இருந்தா அது இப்படித்தான் இருக்கணும்னு தோணினதும் கொஞ்சமும் யோசிக்காம அந்த இருட்டில் ஓட்டம் பிடிச்சான். பயத்தின் பலத்தை எப்படி மந்தாக்கினி தேவி பயன்படுத்தினாங்க பாருங்க. நீடித்த ஓலக்குரலும் எதிரொலியும் கேட்டு சோமன் சாம்பவன் பட்ட பாட்டை பார்த்தோம். எக்கோ என்கிற எதிரொலியை விட ரெவர்பரேஷன் என்கிற ஒலி அதிர்வு எழுப்புற அச்ச உணர்வுக்கு காரணம் மூல ஒலி நின்னப்பறமும் அதன் வாலை போல தொடரும் தெளிவில்லாத முனங்கொலி. அதாவது மூல ஒலி எதிரொலியா திரும்புறதுக்குள்ள இந்த முனங்கொலி குறுக்கிட்டு அடுக்கடுக்க பய அலைகளை அனுப்பவே நடுங்கி போய் ஓட்டம் பிடிச்சான். சிற்ப மண்டபத்தில் ராவணன் கைலை மலையை பேர்த்து எடுத்து கொண்டிருக்கிற காட்சி பற்றி. குபேரனை ஜெயிச்சப்புறம் புஷ்பக விமானத்தில் வந்துகிட்டு இருந்த ராவணனால கைலை மலை மேலே போக முடியல. அகங்காரத்தோட அதை பேர்த்து எடுக்க முற்பட்டான். ஈசன் விளையாட்டா தம் விரல் நுனியை ஊன்றினதும் அரக்கன் மலைக்கு அடியில் சிக்கிக்கிட்டான். அப்பர் சொல்றார், பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறையெயிறு இழங்க அங்கா தருவரை அணைய தோளான் அரக்கன் அன்று அலறி விழுந்தான். இருவரும் ஒருவனாய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் தெரியுமாறு. மலைக்கு அடியில் இருந்த ராவணனால 20 கைகள் இருந்தும் ஈசனின் உருவிரல் அழுத்தத்தை தாங்க முடியல. நான் 2 கைகளால் இறைவனின் திருவடிகளையே தாங்கி நிற்கிறேன். நான் தானே வல்லவன். பாகீரதி நதி ஒரு ரிஷியின் வாய் வழியே புகுந்து காது வழியே வெளியேறிய வரலாறு பற்றின குறிப்பு. கங்கை பூமியில் இறங்கின போது ஏற்பட்ட வெள்ளம் ஜஹ்னு என்னும் ரிஷியின் யாகசாலையை சேதப்படுத்திட்டது. கோபம் கொண்ட ரிஷி கங்கையை அப்படியே குடிச்சிட்டார். பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்னிச்சு கங்கையை காது வழியாக வெளிப்படுத்தினார். இதனால் அவரது மகள்னு கருதப்பட்டு ஜான்ஹவிங்கிற பேர் கங்கைக்கு வந்துடுச்சு. நல்லது, கங்கைக்கு இன்னொரு பேர் மந்தாக்கினி அல்லவா. இந்த மூதாட்டி வெளிப்பட்டதால் அடுத்து என்ன நடக்க போகுது?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், புன்னகைப்பூ. புன்னகைப்பூவே படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பிரசன்னா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச தொலைத்தொடர்பு வாரிய உறுப்பினர்களிடையே அவர் உரையாற்றினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கூறினார். டிஜிட்டல் சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவேதான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவொற்றியூரில் 6 வயது சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: நீலகிரி மாவட்டம் உதகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதன் காரணமாக மலைப்பகுதி முழுவதும் நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குறிஞ்சி மலர் செடிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே உள்ளன. ஆண்டுதோறும் பூக்கும் குறிஞ்சி 2-3 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய குறிஞ்சி என 9 வகையான குறிஞ்சி செடிகள் உள்ள நிலையில், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் உதகையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணக்குறை மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கிண்ணக்குறை மலைப்பகுதி முழுவதும் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களால் மலைப்பகுதி நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சி பூத்தால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும், மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்ற ஐதீகம் கிராம மக்களிடையே இருப்பதால் குறிஞ்சிப்பூ மலர்ந்துள்ள கிண்ணக்குறை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் மலைப்பகுதி வனப்பகுதி என்பதால் பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 3 மாதங்களாக கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கண்ணாமூச்சி வனப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக சிறுத்தை ஒன்று நடமாடி வந்தது. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் குடியிருப்புகளில் வளர்க்கப்பட்டு வந்த கோழிகள், ஆடுகள் மற்றும் நாய்கள் பசுவின் கன்றுகளை சிறுத்தை வேட்டையாடியது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சேலம், ஈரோடு மாவட்ட வனத்துறையினர் ஒன்றாக இணைந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். 4 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு கண்ணாமூச்சி வனப்பகுதியை ஒட்டிய மிளகாய் புதைப்பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியது. கூண்டில் உள்ள சிறுத்தையை பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் ரயில் நிலையம் குப்பையில்லா ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டதையடுத்து தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் அந்த ரயில் நிலையத்தில் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட

0: திரு பாபு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்போவதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் கோட்டூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக பராமரிப்பு சேவை மையத்தை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 13-11, 11-3 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் எட்வர்ட் ஐன்ஸ்கு பெர்னடபெச் ஜாக்ஸ் இணையை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜொஹன்னசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40, 13:00. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்கலாம். கமலஹாசன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடியுள்ள பாடலை படம் விருமாண்டி

0: நிலைவரிசையில் 8:10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு விழா நிறைவினை முன்னிட்டு விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு ஒலிபரப்பாகும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். ஒரு ஆட்டிற்கு 1 சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. மழைக்காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும்.
1: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் நள தமயந்தி படத்திற்காக ரமேஷ் விநாயகம் சின்மயி பாடியுள்ள பாடல்

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி.சி. மூர்த்தி.
1: அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், தனியார் தொழில் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபிட மாணவ மாணவியர் நடப்பு ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேம்பாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெறலாம். அதற்கு அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் நிபந்தனையின்றி கல்வி உதவித்தொகை பெறலாம். பாலிடெக்னிக், இளங்கலை, தொழில்நுட்ப படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு படிப்போர் குடும்ப ஆண்டு வருவாய் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பத்தை https://umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பெறலாம். தகுதியான மாணவர்கள் தங்களது கல்லூரி ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி மேற்கண்ட இணையத்தில் அக்டோபர் 21 தேதிக்குள் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெறலாம். கூடுதல் விவரம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நல அலுவலரை அணுகவும். சமூக பாதுகாப்பு திட்டத்தில் முதியோர் ஓய்வூதியம், இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 1 முதல் ஆதார் அட்டையிலான பணப்பரிவர்த்தனை முறை அமலாகிறது. இம்மாதம் முதல் பயனாளிகளுக்கான நிதியுதவி அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தடையின்றி நிதியுதவி பெற கணக்குடன் ஆதாரை இதுவரை இணைக்காத பயனாளிகள் தங்கள் வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை உறுதி செய்ய வேண்டும். தேசிய இயற்கை வேளாண் இயக்க திட்டத்தில் சத்தியமங்கலம், தாளவாடி வட்டாரங்களில் இயற்கை வேளாண்மை தொகுப்பு விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுகுறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சிவகுமார் கூறுகையில், ரசாயனமற்ற பாரம்பரிய விவசாயத்தை ஊக்குவிக்க தேசிய இயற்கை வேளாண் இயக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆர்வமுள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து 125 ஏக்கரில் இயற்கை வேளாண் தொகுப்பு ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தப்படும். சக்தி தாளவாடி வட்டாரங்களில் தலா 125 ஏக்கர் வீதம் இயற்கை வேளாண் தொகுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 250 விவசாயிகளுக்கு அட்மா திட்டத்தில் இயற்கை வேளாண்மை பயிற்சி, அறிமுக பயிற்சி வழங்கப்படும். இவர்களுக்கு ஊக்குவிக்க இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு செலவுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு 4000 ரூபாய் வீதம், 250 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி அளித்து இலக்கு பெறப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தற்பொழுது மின் மோட்டார் பம்பு செட் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. மானியத்தில் பழைய மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றி அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளுக்கு குறைந்தபட்சம் 4 நட்சத்திர தர குறியீடு பெற்ற புதிய திறன் வாய்ந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை வாங்க மானிய உதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறு புதிய மோட்டார் பம்பு செட் வாங்க ஆகும் மொத்த செலவில் 15,000 ரூபாய் அல்லது 50% என இவற்றில் ஏது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். அதிலும் நீர்ப்பாசனத்திற்கான மின்சார தேவையை உறுதி செய்ய, சூரிய ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், சோலார் சக்தியில் இயங்கும் பம்பு செட்டுகளை விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைக்கவும் மானியம் வழங்கப்படுகிறது என ஈரோடு மாவட்ட வேளாண் பொறியியல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் நுண்ணீர் பாசனம் அமைக்க 7,400 ஏக்கர் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 6 வாய்க்கால் பாசனமாக இருந்தாலும் நீர் சிக்கனம் மற்றும் நிலத்தடி நீர் அதிகம் தவிர்க்க பயன்படுத்துவதை நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலம் நீர் சிக்கன மேலாண்மையை கடைபிடிக்கலாம். நிலத்தடி நீர் ஆதாரங்களை அதிகம் விவசாயிகள் பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக குறைகிறது. அதே நேரம் குறைந்த நீர் ஆதாரம் மூலம் நீர் சிக்கனத்துடன் அதிக விளைச்சலை உறுதி செய்யலாம். ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு

0: தோட்டக்கலை பயிர்கள், பழம், காய்கறி, வாசனை பயிர்கள், மருத்துவ பயிர்களுக்கு பாசனம் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், பெரும் விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட நுண்ணீர் பாசன நிறுவனங்கள் மூலம் அமைத்து தரப்படும். நுண்ணீர் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற விவசாயிகளின் வயல்களுக்கு மீண்டும் இத்திட்டத்தின் கீழ் மானியத்தில் பாசனம் அமைத்து தரப்படும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் PC மூர்த்தி. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டுகால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இந்நிலையில் இந்நாளையொட்டி BJP சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் BJP நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்பு

0: உழைப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. இரண்டாயிரத்து 2015 ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. இரண்டாயிரத்து 36 ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2029 ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ஏசியன் கேம்ஸ்ல ஜப்பான்ல 3 மெடல் வின் பண்ணிருக்கேன். பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து லாஸ்ட் நாங்க 4x4 உமன்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆந்தம் இயர் பண்ணும்போது அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது, பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருக்கோம். ஈவன் ஒலிம்பிக்ஸ்ல நியூ ட்ராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது ஆஃப்டர் நீரஜ் சோப்ரா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 52 செகண்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கு. நம்ம 52 செகண்ட்ஸ் கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்ட்ல ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்கள் அந்த 53 செகண்ட்ஸ்க்கு போகலாம்னு ஒரு எண்ணம்.
0: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல்,

0: ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். பண்ணைச்செய்தி, கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் வெப்பமான காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். வெயில் காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். வேளாண் ஆலோசனைகள். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். நாற்றங்காலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் உரமிடுதல், மருந்து தெளித்தல் போன்றவற்றை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைப்பேன் தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இலைப்பேன் தாக்கிய இளம் பயிர்களின் இலைகள் சுருண்டு நிறம் மாறி காணப்படும். நாற்றுக்களின் இலைகளில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும். இதன் அறிகுறிகள் நாற்றுப் பருவத்திலும் நடவு வயலிலும் காணப்படும். இலைப்பேன் தாக்கம் அதிகமாகும் போது இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறிவிடும். நாற்றங்காலில் தாக்கம் தென்பட்டால் அதனை கட்டுப்படுத்த 20 சென்ட் நாற்றங்காலுக்கு தயாமிதாக்சிம் 8 கிராம் வீதம் தெளிக்க வேண்டும். நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசாடிராக்டின் 400 மில்லி அல்லது தயாமிதாக்சிம் 40 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். இளம் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்கத்தின் அறிகுறிகள் தென்பட்டால் பாஸ்போமிடான் 500 மில்லி தெளிக்கலாம். நெற்பயிரில் இலையுறை கருகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயின் அறிகுறிகள் தென்படும் போது வேப்ப எண்ணெய் 3% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு தயாராக உள்ள நிலக்கடலையை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். முதிர்ச்சி அடைந்த நிலக்கடலை பயிர்களை அறுவடை செய்து கிடங்குகளில் சேமித்து வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழைக்காலத்தில் தென்னையில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 ரைனோலூர் இனக்கவர்ச்சி

கழிவுகளை அமைக்க வேண்டும். நல்ல காற்றோட்ட வசதியை உறுதி செய்ய காய்ந்த மற்றும் வளைந்த இலைகளை அகற்ற வேண்டும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு ஊன்றுகோல் அமைக்க வேண்டும். லேசான மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்கள் முறிய வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் 5 மாத வயதிற்கு அதிகமாக இருக்கும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இடம்பெறுவது.

0: கொஞ்ச நேரம் கிடைச்சிருக்கு, துணிகளை மடிச்சு வைக்கலான்னு இப்படி உக்காந்தேன். அதுக்குள்ள எங்க வீட்டு கதவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆடுது? ஒரே சத்தமா இருக்கே. ஒருவேளை சரியா கதவு அடைக்கலையோ? சரி சரி, என்னன்னு போய் பாக்குறேன்.
1: ஏன் புள்ள மருதாணி, கதவு கிட்ட என்ன சத்தமா இருக்கு?
0: இதோ நானும் அதைதான் பார்க்க போறாத்த.
1: சரி சரி, போய் பாரு. எனக்கு அடுப்படியில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என் மகனும் பேரப்பிள்ளையும் சந்தைக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க வர்றதுக்குள்ள சமைச்சு முடிச்சிடுறேன்.
0: சரிங்க அத்த. அட, இது என்ன? கதவு திறந்துடுச்சு. அச்சோ, மழை பெய்ய போகுது போல. காத்து இம்பிட்டு வேகமாக வீசுது. ஜன்னல் கதவெல்லாம் ஆடுது. இடி மின்னல் சத்தம். அடடே, மழை வந்துடுச்சு. அத்த அத்த அத்த,
1: என்ன பிள்ள?
0: அத்த, சீக்கிரம் வாங்க, மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க வாங்க.
1: சரி சரி, நீ போய் கதவு ஜன்னலை அடிச்சிடு. நான் அடுப்படியில் இருக்கிற குழம்ப இறக்கி வச்சுட்டு வரேன்.
0: ஐயோ அத்த, நம்ம கறவ மாட்டை மறந்துட்டீங்களா?
1: அட, ஆமா, தொழுவத்தில் மாடு கண்ணு போட்டு இருக்கே. சரி சரி, நீ போய் கொடையும் டாச்சும் கொண்டா.
0: சரிங்க அத்த. பார்த்து பொறுமையா வாங்க.
1: மருதாணி, அந்த கறவ மாட்டை பிடிச்சு இந்த பக்கம் இருக்கிற கம்பத்துல கட்டு. கூரையிலேந்து தண்ணி இங்கதான் விழாம இருக்கு.
0: சரிங்க அத்த.
1: இந்த ராசு கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், மழைக்காலம் வர்றதுக்குள்ள தொழுவத்தை சரி பண்ணி வச்சிருன்னு. அப்போதான் ஆடு மாடுகளுக்கு நோய் வராம நல்லா இருக்கும்னு. என் பேச்ச கேட்டாதானே, எது சொன்னாலும் விவரம் தெரியல விவரம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ மழையே வந்துருச்சு.
0: சரி விடுங்க அத்த, இப்ப அதெல்லாம் பேசினா என்ன ஆக போகுது?
1: அதுவும் சரிதான். இப்ப நான் எதுக்கு புலம்பிட்டு இருக்கேன்? மருதாணி, இந்த பக்கமா டார்ச்ச புடிமா, அங்க கோழி குஞ்சுக நனைஞ்சுகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து இந்த பரப்பங்குடையில போட்டு வைக்கிறேன்.
0: சரிங்க அத்த. பாத்து பாத்து அத்த, இங்க பாருங்களேன், இந்த நாய்க்குட்டி இங்க வந்து மழையில நனைஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கு.
1: நீ ஏண்டா இங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓடு ஓடு, திண்ணையில போய் பாடு. அப்பாடா, ஒரு வழியா ஆடு மாடுகளை ஒரு ஓரமா ஓட்டி விட்டாச்சு. இனி நினையாது.
0: ஏன் அத்த, அவருக்கு தான் மழை காலத்துல கால்நடைகளை சரியா பராமரிக்க தெரியல. நீங்க ஏதாவது ஒரு வழியை சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாமல்ல அத்த.
1: வழிதானே, என் கூட வீட்டுக்கு வா, மழையும் விட்டுடுச்சு, வா வா போவோம்.
0: என்ன அத்த, வழியை கேட்டா எதுவும் சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க?
1: அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ஏன், என்னைக்குமே பல விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் வழிகாட்டியா இருக்கிறது நம்ம வானொலி தானே. அதுல இப்ப பருவமழை காலத்துல கால்நடைகளை பராமரிக்கிற வழிமுறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு

0: அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க, கவனமா கேட்டுக்கோப்புல.
1: சரிங்க அத்த.
2: பருவமழை காலத்தில் கால்நடைகளை பராமரிப்பது எப்படி? பொதுவாக பார்த்திங்கன்னா பருவமழை அப்படிங்கிறது வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிக மழைப்பொழிவை தருகிறது. அதுவும் இந்த ஆண்டு எல்நினோ, சூப்பர் எல்நினோ ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த சூப்பர் எல்நினோ நிகழ்வால் இந்த ஆண்டு மழைப்பொழிவு மிக அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கால்நடைகளுக்கு என்னென்ன பராமரிப்புகள் தேவை, அந்த கால்நடைகளை எப்படி பாதுகாப்பது போன்ற செய்திகளை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது பார்த்திங்கன்னா இப்போது கறவை மாடுகள் எடுத்துக்குவோம். இப்போ கறவை மாடுகள் மழைக்காலத்தில் அதனுடைய இருப்பிடத்தை நாம் சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த மழை தேங்கிறது, கொட்டகையினுள் மழை நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த தரையில் வந்து ஏதாவது நீங்கள் மேடு பள்ளமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து அந்த பள்ளங்களையெல்லாம் சரி செய்து மழை நீர் தேங்காமல் வணிந்து விடுமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இப்போ கூரையிலிருந்து தண்ணி ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா தென்னை அல்லது பனை ஓலை வச்சு தான் நம்ம கூரையை வேந்திருப்போம். அப்போ ஏதாவது ஒழுகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும். இல்லை ஏதாவது இந்த தார் ஷீட் போன்ற ஏதாவது ஒரு வச்சு அந்த ஒழுகல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த மழை நீர் இருப்பிடத்தில் தேங்கிச்சுன்னா இதனால் பல வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று கொசு ஈ, குறிப்பாக கொசு உற்பத்திக்கு அது வழி வகிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பூன் தண்ணியே போதுன்றாங்க. இப்போ கொசு முட்டை வச்சு அதை உற்பத்தி ஆகி கொசு இனப்பெருக்கம் செய்ய ஒரு ஸ்பூன் தண்ணி போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது ஏன் ஏன் சொல்கிறேன்னா, இது அந்தளவுக்கு இந்த தேங்கிய நீர் பிரச்சனை உண்டாகும். அப்புறம் இந்த கொசு மற்றும் இந்த மாட்டி போன்ற உயிரினங்கள் இனப்பெருக்கம் ஆகாமல் தடுப்பதற்கு இது முக்கியம். அடுத்தபடியாக இந்த மழை நீர் தேங்கினால் பசுமாடு என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்து அது ஒன்று நிற்கும் இல்லைன்னா தரையில் படுத்துக்குவோம். அப்படி இந்த தண்ணீர் தேங்கிய இடத்தில் அது நிற்பதனால் அதோடைய கால் குழம்புகள் வந்து அழுகி ஃபுட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் அழுகல் நோய். எப்படி இப்போ நமக்கு வந்து சேத்து புண்ணு வருதோ அது மாதிரி மாடுகளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்போ இந்த சேத்து புண்ணு வந்துருச்சுவீங்க, அப்போ என்ன பண்ணும், ஈ வந்து அந்த புண்ணில் போய் முட்டை வைக்கும், அப்புறம் அது புழுவாமாகும், அப்புறம் அது அப்படியே உள்ளே துளைச்சி கொண்டு போய் மாடு எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு காலை தூக்கிட்டோ ரெண்டு காலை தூக்கிட்டோ ஒரு வலியினால் துடிக்கும். இதனால் என்ன ஆகும்னா அதோடைய பால் உற்பத்தி குறைந்துவிடும். இது சில நேரங்களில் நாம் சரியாக கவனிக்கல் என்றால் அந்த குழம்பே வந்து தனியாக கலண்டு விழுந்தும் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால் தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக இந்த மாடு வந்து இப்போது ஒரு ஈரமான தரையிலேயே படுத்திருந்துவீங்க, அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு மடிவீக்கம் வருவதற்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம். அப்போ இந்த மடிவீக்க நோய் வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், அதோடைய பால் உற்பத்தியும் குறைந்துவிடும், பாலின் தரமும் குறைந்துவிடும். அப்போது நமக்கு இந்த பாலில் நாள் வரக்கூடிய வருவாய் இழப்பீடு ஏற்படும். அப்புறம் அந்த அதுக்கு வைத்திய செலவு பண்ணி அதற்கும் நம்ம வந்து நமக்கு பொருளாதார இழப்பீடு ஏற்படும். அதனால தான் இதை வந்து நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன், தரை வந்து ஈரம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். பிறகு அப்படி இந்த ஈரத்தை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு தான் செய்யும். அப்போது இந்த சுண்ணாம்பு தூளை வாங்கி நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே தரையில் வந்து தெளிச்சு விட்டணும், அப்படியே தூவி விட்டணும். இது ஒரு 10 சதுர அடிக்கு 2 கிலோ அப்படின்ற ஒரு கணக்கில் வச்சுக்கணும். 10 சதுர அடி தரைக்கு 2 கிலோ சுண்ணாம்பை வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி அப்படியே தெளிச்சு விட்டோம்னா இந்த சுண்ணாம்பு வந்து 2 வேலை செய்கிறது. ஒன்று, அந்த தரையில் உள்ள ஈரப்பதத்தை கிரகித்து கொண்டு உருவாங்கி கொண்டு தரையை உலர்வாக வைத்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த சுண்ணாம்புத்தூள் என்பது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. இது முக்கியமான ஒரு ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த மழைக்காலத்தில் தீவனம் எப்படி கொடுப்பது? இந்த பருவமழை காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்கும், இந்த புல் எல்லாமே வந்து ஈரமாக இருக்கும். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டு சூழ்நிலையில் நம்ம ஆடு மாடுகளை வந்து மேய விடுறோம். இப்போ இந்த மேய்ச்சலுக்கு போகும்பொழுது இந்த ஈரமான புல்லை வந்து ஆடு மாடுகள் விரும்பாது. அது வந்து அதாவது இப்போ வெளியே நம்ம வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்வதால் போகுமே தவிர மற்றபடி அது வந்து விரும்பி வந்து அது புல்லை உண்பதில்லை. இதை பண்ணையாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே வந்து நம்ம இந்த புது மலையில் இளம் பிள்ளை வந்து நம்ம அறுத்து கொண்டு வந்து நம்ம இருப்பிடத்தில் இருக்கிற இடத்தையே வந்து நம்ம கொடுத்தோம்னாலும் அதில் பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அந்த நீர் சத்து மிகுந்த அந்த மழைக்காலம் துவங்கியவுடன் அது மேயும் புல் அல்லது நாம் அறுவடை செய்து கொண்டு வரும் புல்லில் நீர் சத்து அதிகமாக இருப்பதனால் இந்த மாடு ஆடுகளுக்கு ஒரு கழிச்சல் உண்டாகும். புல்லிலேயே வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நீர் சத்து அதிகமாக இருப்பதால் அந்த

தீவனத்தில் போதுமான ஊட்டச்சத்துக்களும் இருக்காது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேய போதுன்னு வைங்க, அப்போ அந்த மழை காலத்தில் மேய்ச்சல் நல்ல மழையை வரும் நாட்களில் மேய விடாமல் அதனுடைய கொட்டைகளையே வைத்து நாம் அதற்கு வைக்கோல், சோளத்தட்டை போன்ற உலர் தீவனத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது அதற்கு அடர்த்தீவனம், இப்போ நம்ம கைத்தீவனம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், சோளம், தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம கலந்து வந்து கைத்தீவனம் அல்லது அடர்த்தீவனம்னு சொல்கிறோம். இந்த தீவனத்தை கூடுதலாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 கிலோ அந்த அடர்த்தீவனம் கொடுக்குறோன்னு வச்சுங்க. இப்போ காலையிலையும் சாயந்தரம் வழக்கமாக பிரித்து கொடுப்போம். இந்த மழை நாட்களில், அதே மழை காலத்தில் நான் சொல்ல, என்னைக்கு மழை அதிகமாக இருக்கிறதோ, என்னைக்கு வந்து நீங்கள் மாடு ஆடுகள் வெளியே மேய போகாமல் இருக்குதோ, அந்த நேரங்களில் இந்த அடர்த்தீவனத்தை கொஞ்சம் கூடுதலாக, இப்போ நீங்கள் ஒரு 5 கிலோ கொடுக்குறீங்கன்னா இன்னொரு 1/2 கிலோ சேர்த்து கொடுக்கலாம், இல்லை ஒரு 3 கிலோ கொடுக்குறதா இருந்தால் இன்னொரு 1/2 கிலோ சேர்த்து கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கால்நடைகளுக்கு தேவையான அந்த புல்லிலிருந்து கிடைக்காத சத்துக்கள் இந்த அடர்த்தீவனம் வழியாக இந்த ஆடு மாடுகளுக்கு கிடைக்கிறது. இப்போ மாடுகளுக்கு இப்படி கொடுப்பதனால் அதனுடைய பால் உற்பத்தி மழை நாட்களில் குறையாமல் நாம் பார்த்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும். அடுத்தபடியாக, இப்போ இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வச்சுருக்கிற இந்த வைக்கோல், போர் இதெல்லாம் வந்து மழை நீர்லேருந்து பாதுகாக்க வேண்டும். இல்லைனா என்ன ஆகும்னா பூசணம் பூத்துக்கும். அதே மாதிரி இப்போ அடர்த்தியான கலவை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மக்காச்சோளம், இந்த தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் சேர்ந்த கலவை, இதையும் நாம் தண்ணி அதாவது ஈரப்பதம் நனையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி நனைஞ்சதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பூசணம் பூத்துவிடும். பூசணம் பூத்துச்சுன்னா அதில் இந்த அஃப்லோடாக்சின் அப்படின்ற ஒரு நச்சு, ஒரு பூஞ்சை உண்டாகி அந்த நச்சினால் கால்நடைகளுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த வைக்கோல் போர் நாம் வைத்திருந்தால் அதை ஒரு பிளாஸ்டிக் படுதா போல ஒரு இதில் வச்சு அதை மூடணும். இல்லைனா அதுக்கு ஒரு ஏதாவது ஆஸ்பஸ்டா ஷீட்டு அல்லது தகர ஷீட்லாம் மேலே போட்டு அதை நனையாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த அடர்த்தியான மூட்டைகள் நனையாமல், அதாவது நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு மரப்பலகைகளோ அல்லது பெஞ்ச் அது மாதிரி மேலே வச்சு அது மேலே வச்சு நம்ம அதை பாதுகாக்கணும். இப்போ இதனால் அதனை பூசணம் பிடிக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது, இப்போ அதிகப்படியான மழை வந்துச்சுன்னு வைங்க, இப்போ ஒரு நிறைய இடங்களில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அல்லது வெள்ளம் வருகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு, ஏன்னா இப்போ வந்து இந்த வானிலை வேளாண் அறிவிப்புகள்லாம் வந்து மிக துல்லியமாக கணித்து கூறப்படுகிறது. எல்லாம் இப்போ நீங்கள் தொலைக்காட்சி, வானொலி, அப்புறம் நம்ம குறுஞ்செய்திகள் வாயிலாக அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த பண்ணையாளர்கள் அனைவரும் அதுக்கேற்ப தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வெள்ளம் வருது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கால்நடைகளை வந்து கட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா கால்நடைகள் வெள்ளத்தில் நீந்த அதற்கு இயற்கையாகவே அதற்கு அந்த ஒரு தகுதி உள்ளது. அதாவது ஒரு ஆடு மாடுகள் எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்து விடும். இப்போ நம்ம கட்டி வச்சுருந்துன்னு வைங்க, அந்த திறன் வந்து அதனால் வந்து அது வெள்ளத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் வெள்ளப்பெருக்கு வருது அல்லது அப்படின்னு தெரிஞ்சுன்னா முடிந்த அளவிற்கு நாம் உடனடியாக அந்த கால்நடைகளை மேட்டுப்பாங்கான இடங்களில் கொண்டு சேர்த்து விட வேண்டும். இதுதான் வந்து சிறந்த வழி. அப்படி இல்லை என்றால் கட்டி வைக்காமல் அவிழ்த்து விட வேண்டும், அது எப்படியாவது தப்பிச்சிடும். அடுத்தபடியாக, இப்போ இந்த மழைக்காலத்தில் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் இருக்குன்னு வைங்க, ஆனால் அதுக்கு வேண்டி வந்து அந்த கால்நடைகள் போய் நல்ல ஒரு குடிநீர் கிடைக்காமல் அந்த தேங்கிய அல்லது குழம்பிய தண்ணீரை குடித்துவிடும். இதனால் கால்நடைகளுக்கு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் எப்போவுமே வந்து மழைக்காலத்தில் இந்த தேங்கிய குழம்பிய குட்டைகளிலிருந்து நீர் குடிக்காமல் நாம் கிணற்று தண்ணீரோ அல்லது போர்வெல் இதிலிருந்து தண்ணி எடுத்து அதை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும் பொழுது 0.1% நம்ம கல் உப்பையும் சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து அதனுடைய ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படும். பிறகு அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் அதற்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். இப்போ 0.1% அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அளவுக்கு சேர்த்த போதும். அப்போ இப்போ மிகவும் காற்று அடிக்கிறது, இப்போ மழைக்காலத்தில் மழையுடன் காற்று, புயல் அந்த மாதிரி சமயங்கள் ஏற்பட்டால் இந்த கால்நடைகளை வந்து, அது குறிப்பாக இளம் கால்நடைகள் அதாவது இளம் கன்று, ஆட்டுக்குட்டி, செம்மறி ஆட்டுக்குட்டி இதையெல்லாம் வந்து நம்ம அந்த காட்டிலிருந்திலும் அந்த குளிரிலிருந்தும் நம்ம காப்பாற்றணும். இது இப்படி நம்ம செய்யல அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 1 நாள் இரவோ போதும், அதற்கு நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். அதனுடைய சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டு நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். எனவே இந்த குளிர் மற்றும் மழையும் சேர்ந்து உள்ள நேரங்களில் அவற்றிற்கு நாம் ஒரு கதகதப்பான சூழ்நிலை உண்டாக்கி தர வேண்டும். இப்போ இது வந்து நம்ம கிராமங்களில் ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ ஆட்டுக்குட்டிகள்லாம் வந்து நீங்கள் கொடாப்பு அப்படின்பாங்க, ஒரு பெரிய கூடையை வந்து அந்த உள்பக்கமோ வெளிப்பக்கமோ நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு மூடிடுவாங்க. ஏன்னா மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அதை வச்சு மூடிடுவாங்க. இதனால் என்னென்னா அதுக்கு கொஞ்சம் கதகதப்பான ஒரு வெதுவெதுப்பான

சூழல் ஏற்படும். இதே வந்து நீங்கள் வெள்ளாடோ செம்மறியாடோ அப்படின்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வழக்கமாக நம்ம வந்து பட்டியில் வந்துச்சுருப்பாங்க நம்ம ஊரில், அப்போ அந்த பட்டியை மூன்று பக்கவாட்டிலும், இப்போ பட்டிக்கு வந்து நாலு பக்கம் இருக்கும், அப்போ ஒரு மூணு பக்கம் வந்து நம்ம அதை ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது கோணிப்பை படுதா வச்சு அதை மூடிடணும். அது குறிப்பாக இரவு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மூடிவிட வேண்டும். மூடிட்டு ஒரு பக்கம் மட்டும் திறந்துருக்கணும், அப்போ அது காற்று தடைபடாமல் இருக்கும். அப்புறம் அடுத்தது இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் குறிப்பாக இந்த வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு கட்ட வேண்டும். அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் ஒரே இடத்துல அடைஞ்சிரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நோய் பரவறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு போதுமான அளவுக்கு நாம் இடைவெளி விட வேண்டும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு ஆட்டிற்கு ஒரு சதுர மீட்டர் இடைவெளி தேவை, ஒரு ஆட்டிற்கு ஒரு சதுர மீட்டர் பரப்பளவு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. இதுவே நீங்கள் மழைக்காலத்திலோ அல்லது குளிர்காலத்திலோ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஒன்றரை மீட்டர்லேருந்து ரெண்டு சதுர மீட்டர் நம்ம கொடுக்குறது நல்லது. இப்போது அடுத்தபடியாக, இப்போ இந்த குடாப்பு வந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு போடுறோம், இப்போ கன்றுக்குட்டிக்கு என்ன செய்ய முடியும் நம்ம? இப்போ கன்றுக்குட்டிக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு குண்டு பல்பு, குண்டு பல்பை வந்து அதை அந்த கன்றுக்குட்டியுடைய தலை உயரத்துலேருந்து ஒரு அடி மேலே வந்து குண்டு பல்பை நாம் தொங்க விட்டு விட வேண்டும். இது வந்து நம்ம வந்து இரவு நேரங்களில் மட்டும் செய்தால் போதும். இப்போ பகலில் வந்து வெயில் வரும், அப்புறம் ஓரளவுக்கு அது சூடு வந்துடும். இது இரவு நேர குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த வழிமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மழைக்காலத்தில் நோய் தடுப்பு என்பது முக்கியம். அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருமுன் காப்பதே சிறப்பு. அப்போது மழைக்காலத்தில் என்னென்ன நோய் வரும் என்பதை தெரிந்து கொண்டு மழைக்கு முன்பே அதற்கான தடுப்பூசிகளை நாம் போட்டுவிட வேண்டும். இப்போது வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளில் பார்த்திங்கன்னா, துள்ளுமாறி நோய் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியாக சொல்லணும், புது மழை ஆரம்பித்ததையுமே நல்ல புது புல், அப்போ தான் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு துளுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த புல்லை போய் மேயற ஆடுகள் உடனடியாக அடுத்த சில நாட்களிலே நன்றாக இருக்கும், திடீரென்று மேய்ச்சலின் போது இறந்துவிடும். இதுதான் அந்த துள்ளுமாறி நோய் அப்படின்னு சொல்கிறது. இதை வராமல் தடுப்பதற்கு மழைக்காலத்துக்கு முன்பே இந்த துள்ளுமாறி தடுப்பூசியை நம்ம வந்து செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுக்கொல்லி நோயின்றது பார்த்திங்கன்னா, ஆடுகள் வந்து கழியும், அதாவது தண்ணீர் பீச்சி அடிக்கிற மாதிரி கழிச்சல் உண்டாகும், இந்த வாயிலெல்லாம் வந்து புண்ணு வந்துடும். இந்த உணவு உட்கொள்ள முடியாமலும் அல்லது அதிக காய்ச்சலினாலும் ஆடுகள் வந்து பெருமளவில் இறக்க நேரிடும். ஸோ இதற்கும் தடுப்பூசி உள்ளது. இந்த ஆட்டுக்கொல்லி, அதாவது பிபிஆர் தடுப்பூசியை மழைக்காலத்திற்கு முன்பே கால்நடை மருத்துவர்களின் அவர்களை கொண்டு நாம் தடுப்பூசி செலுத்த வேண்டும். இப்போது கறவை மாடுகளுக்கு என்ன தடுப்பூசி போடணும்னு பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகளுக்கு மழைக்காலத்தில் கோமாரி நோய் வர அதிக வாய்ப்பு உள்ளது. தொண்டை அடைப்பான், அதாவது ஹெமரஜிக் செப்டிசிமியா எனப்படும் தொண்டை அடைப்பான் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுக்கப்புறம் சப்பை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில் பிளாக் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று வியாதிகளும் மழைக்காலத்தில் நோய் கிளர்ச்சி ஏற்படும். எனவே மழைக்காலத்துக்கு முன்பு இந்த மூன்று நோய்களுக்கும் உண்டான தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இந்த மூன்று நோய்களுக்கும் சேர்த்து ஒரு கூட்டு தடுப்பூசி உள்ளது, அதாவது கோமாரி நோய், தொண்டை அடைப்பாய் நோய், சப்பை நோய், இதற்கு மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டு தடுப்பூசியை மழைக்காலத்திற்கு முன்பே நாம் ஆடு குறிப்பாக மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் வயல்வெளியில் வேலை செய்யும் எருதுகளுக்கும் நாம் செலுத்திவிட்டால் இந்த நோயிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த குடற்புழு நீக்கம். மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் குளம் குட்டைகளில் இந்த அதற்கு மழைக்கு பிறகு இந்த நத்தைகளுடைய வளர்ச்சி அதிகமாகி இந்த நத்தைகள் மூலமாக தட்டைப்புழு என்று ஒரு வகையான புழுக்கள் கால்நடைகள் மேயும் பொழுது வயிற்றுநுள் சேர்ந்து அந்த ஈரலை பாதிக்கும். எனவே இந்த மழைக்காலம் முடியும் தருவாயில் இந்த தட்டை புழுக்களுக்கான குடற்புழு நீக்க மருந்தையும் பண்ணையாளர்கள் கொடுத்து விட்டால் அடுத்து அந்த தட்டைப்புழுவின் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். மழைக்காலத்தில் ஒவ்வொரு பண்ணையாளரும் தினமும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தங்களுடைய ஆடு மாடுகளை தினமும் ஒரு முறை அதனுடைய நடத்தைகளை கவனிக்க வேண்டும். ஏதாவது இருமல் இருக்கிறதா, தும்மல் இருக்கிறதா, மூக்கிலிருந்து சளி வருகிறதா, அதை கால் நொண்டுகிறதா, சரியாக தீவனம் எடுக்கவில்லையா, இப்படி இவ்வாறு செய்து இதில் ஏதாவது ஒரு அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அதற்கான அந்த அறிகுறி தென்பட்ட கால்நடையை ஆரோக்கியமாக இருக்கும் கால்நடையிலிருந்து தனியாக பிரித்து அதற்கு உண்டான வைத்தியத்தை கால்நடை மருத்துவரை கொண்டு செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த கால் அழுகல் நோய் ஒன்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதாவது நம்ம சேர்த்து புண் வர்ற மாதிரி, அப்படி ஏதாவது நீங்கள் கண்டறிந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கு ஒரு வெதுவெதுப்பான சுடுநீரில் ஒரு கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது போரிக் ஆசிட், ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் போரிக் ஆசிட், போரிக் அம்லன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து மருந்து கடையில்

0: சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வாங்கி நீங்கள் வந்து காலை வந்து அதில் முக்கி கழுவ வேண்டும். காலை நனைத்து முக்கி கழுவ வேண்டும். கழுவு செய்துவிட்டு பிறகு ஏதாவது புண் தென்பட்டால் அதற்கு வந்து நீங்கள் வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளும் கலந்து அதை நீங்கள் நம்ம வந்து ஒரு முதலுதவி போல் செய்து அது மேலும் தீவிரமடையாமல் நாம் பாதுகாத்துக்கொள்ள முடியும். மழைக்காலத்தில் இந்த தண்ணீர் தேங்கியிருப்பதால் கொசு, மாட்டு, ஒட்டுண்ணிகள் உடைய உற்பத்தியும் இனப்பெருக்கும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஒட்டுண்ணி கொல்லி மருந்துகளை இந்த ஆடு மாடுகளுடைய இருப்பிடங்களில் சுற்றி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படியே தூளைகளாக ஸ்ப்ரே, ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது குறிப்பாக இந்த எங்கெங்கெல்லாம் வந்து கிராக்குன்னு சொல்லுவாங்க, இண்டு இடுக்கு உள்ள பகுதிகளில் போய் இது போய் மறைஞ்சிக்கும். அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி வெயில் மழைக்காலத்தில் என்றைக்கு நல்லா வெயில் அடிக்குதோ, ஏதாவது நடுவில் வெயில் வர டைமில் நீங்கள் வந்து இந்த ஒட்டுண்ணி மருந்து குளியலையும் நம்ம கால்நடைகளுக்கு அது உரிய முறையில் செய்தால் அந்த உண்ணிகளில் உடைய தாக்கமும் குறையும். அந்த உண்ணிகள் மூலமாக பரவும் நோய்களின் தாக்கமும் நாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ செம்மறியாட்டு பண்ணையாளர்களுக்கு ஒரு தனி செய்தி இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம மாடுகளை போல் இல்லாமல் செம்மறியாடுகள் வெள்ளாடுகளை வந்து நம்ம பட்டி அல்லது வந்து வெறும் மண் தரையில் தான் நம்ம வச்சு வளர்க்குறோம். இந்த மழைக்காலத்துக்கு முன்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அரை அடிக்கு, அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு அந்த பட்டியில் உள்ள மண்ணை மொத்தமும் தோண்டி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் உரமாக பயன்படுத்தி வேறு நல்ல புது மண் கொண்டு அந்த தரையை வச்சு நீங்கள் திம்ஸு கட்டை வச்சு நல்லா சமன்படுத்திடணும். சமன்படுத்திட்டு அதற்கு மேல் நான் கூறியது போல் இந்த சுண்ணாம்பு தூளை தெளித்து விட வேண்டும். இப்படி செய்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை நீர் வந்து தேங்காது. ஏன்னா இந்த செம்மறியாடுகள் இரவில் படுக்கும்பொழுது ஒன்றை கவனித்திருப்பீர்கள், அது தன்னுடைய முன்னங்காலை வைத்து முதலில் தரையை புரண்டும், தரையை புரண்டி விட்டு பின்பு படுக்கும். ஸோ இந்த ஒரு அதனுடைய ஒரு சுபாவத்தால் இந்த செம்மறியாடுகள் உடைய இருப்பிடத்தில் தரை எப்போ பார்த்தீங்கனாலும் ஒரு சின்ன சின்ன பழம் பழமாக இருக்கும். அது மழைக்காலத்தில் வந்து அதுக்கே வந்து அதற்கு பாதிப்பு உண்டாகும். அதனால் இந்த மழைக்காலத்துக்கு முன்பாக இந்த தரையில் உள்ள மண்ணை எடுத்து விட்டு புது மண்ணை கொட்டி திமுசு செய்து அதை சீராக வைத்து விட்டால் இந்த மழை நீர் தேங்குவதை நாம் தவிர்க்கலாம். பண்ணையாளர்கள் இப்பொழுது கூறிய கருத்துக்களை மழைக்காலத்தில் நடைமுறைப்படுத்தி தங்களுடைய கால்நடைகளை ஆபத்திலிருந்தும் நோய்களிலும் காப்பாற்றி வருவாய் இழப்பை தடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதாணி, பருவமழை காலத்துல கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேலு அவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா? இப்ப புரிஞ்சிருக்குமே ஆடு மாடுகளோட பராமரிப்பு எம்புட்டு முக்கியம்னு.
2: ஆமா அத்த, மழை காலத்துல கால்நடைகளை எவ்வளவு கவனமா பாத்துக்கணும்னு ரொம்ப தெளிவா எனக்கு புரியும்படி சொன்னாரு. இந்த முறைகளை சரியா கடைபிடிச்சா கால்நடைகள்ல நோய் வராம தடுக்கலாம் போல இருக்கு.
1: நீ புரிஞ்சுகிட்ட இந்த விஷயங்களை உன் மச்சங்கிட்டயும் சொல்லுமா? நானும் சொல்றேன்.
2: சரிங்க அத்த, இத கேட்டா நிச்சயமா அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கும்.
1: சரி மருதாணி, அதோ பஸ் வர சத்தம் கேக்குது, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ போய் வாசல தண்ணி எடுத்து வை, கை கால் அலம்பிட்டு வரட்டும், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம்.
2: சரிங்க அத்தை.

0: மகோகனியின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். மகோகனியில் சிற்றிலை மற்றும் பெரிய இலை ஆகிய இரண்டு வகை சிற்றினங்கள் உள்ளன. மகோகனி என்று பொதுவாக அழைக்கப்படுவது பெரிய இலை மகோகனி ஆகும். கேரளாவில் மகோகனி தோட்டங்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கோவை, தர்மபுரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் இம்மரம் பரவி காணப்படுகிறது. இது வேகமாக வளரும் வேம்பு மர குடும்பத்தை சார்ந்த மதிப்புமிக்க மர வகையாகும். கப்பல் கட்டுமானம், உயர் ரக அறைகலன்கள், உறுதியான மரப்பெட்டிகள், உள் அலங்காரம், இசைக்கருவிகள், மர வேலைப்பாடுகள் ஆகியவற்றில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. பரவலான தட்பவெட்பநிலைகளை தாங்கி நிற்கும் இம்மரத்தின் உறுதிப்பாடு காரணமாக பெரிதும் விரும்பப்படுகிறது. இதன் சிறப்பு பண்புகளான உறுதித்தன்மை மற்றும் நிறம் தேக்கிற்கு இணையாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் இம்மரம் சுமார் 25 மீட்டர் உயரம் வரை பல்வேறு மண் வகைகளில் வளரும் தன்மை கொண்டது. இதன் நாற்றங்கால் நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். தரமான மகோகனி நாற்றுகளை பெற நல்ல தாய் மரத்தில் இருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும். சிறந்த தாய் மரத்தின் பண்புகளாவன: நல்ல வளர்ச்சி, நேரடியான மர வளர்ச்சி, கிளைகளற்ற சீரான தண்டு பகுதி, 15 முதல் 30 ஆண்டு வயதுடையது, பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது, தொகுப்பாக உள்ள மரங்கள். இதன் விதை நுட்பம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களில் காய்ப்பு இருக்கும். ஒரு காயில் 70 விதைகள் வரை இருக்கும். சேகரிக்கப்பட்ட விதைகளை நீரில் ஊற வைத்து நாற்றங்கால் பாத்திகளில் பரப்பி மணல் கொண்டு மூட வேண்டும். விதைத்த 10 முதல் 25 நாட்களில் முளைக்க தொடங்கும். புதிதாக சேகரித்த விதைகள் 70 முதல் 100% முளைப்பு திறன் கொண்டிருக்கும். முளைத்து 3 முதல் 5 இலை வந்தவுடன் செடிகளை பாலித்தீன் பைகளுக்கு மாற்ற வேண்டும். 2 முதல் 3 மாதம் வயதுடைய செடிகள் நடவுக்கு ஏற்றவையாகும். நடவு முறை பற்றி அறிந்து கொள்வோம். நன்கு உழுது தயார் செய்யப்பட்ட நிலத்தில் 1 கன அடி குழி எடுத்து நட வேண்டும். ஆழமாக குழி எடுத்து நடுவதன் மூலம் செடியின் ஆரம்ப கால வளர்ச்சி நன்றாக இருக்கும். நட்டப்பின் வாரம் 2 முறை நீர்ப்பாய்ச்சுதல் அவசியமாகும். முதல் 2 ஆண்டுகளுக்கு பாசனம் அளிக்க வேண்டும். நடவின் போது தொழு உரத்தை அடியுரமாக இடுவது அவசியம். அத்துடன் 50 கிராம் கலப்பு உரத்தை செடிகளை சுற்றி இட வேண்டும். பொதுவாக மகோகனி நேராக மற்றும் குறைவான கிளைகளுடன் வளரும் தன்மையுடையதால் கவாத்து செய்வது அவசியமில்லை. எனினும் பயனற்ற பக்க கிளைகளை நீக்குவதன் மூலம் மரத்தின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் குறைக்கலாம். 5 ஆண்டுகளில் முதலாவது மரக்களைப்பு செய்ய வேண்டும். 10வது ஆண்டில் 2வது முறை மரக்களைப்பு செய்ய வேண்டும். அகலமான இடைவெளி என்றால் 1 முறை மரக்களைப்பு செய்தாலே போதுமானது. 6 மாதத்திற்கு 1 முறை முதல் 3 ஆண்டுகளுக்கு களையெடுப்பு அவசியமாகும். இது மரத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். வேளாண் காடு வளர்ப்பு பற்றி அறிந்து கொள்வோம். மகோகனி மரத்தின் தேவை மற்றும் வேகமாக வளரும் தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விவசாயிகளால் பெரிதும் வேளாண் காடுகளில் விரும்பி நடப்படுகின்றது. மகோகனியுடன் சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை, வாழை, கரும்பு, பூசணி, தீவனப்புல், காய்கறிகள் ஆகியவற்றை வேளாண் காடுகள் முறையில் வளர்க்கலாம். இதன் அறுவடை மற்றும் விளைச்சல் பற்றி தெரிந்து கொள்வோம். மண்ணின் தன்மை, பராமரிப்பு முறைகள், நடுப்பொருள் தரம், பாசன வசதி ஆகியவற்றை பொறுத்து இதன் வளர்ச்சி அமையும். தனியார் நிலங்களில் மகோகனியின் சாகுபடி காலம் 15 முதல் 30 ஆண்டுகளாகும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வோம். ஆரம்ப கட்டத்தில் இலை வலைப்புழு தாக்குதல் ஏற்பட்டு இளங்குருத்துகள் மற்றும் நுனி இலைகள் பாதிக்கப்பட்டு இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிரத் தொடங்கும். இதனை மோனோக்ரோட்டபாஸ், 0.1% கரைசலை தெளித்து அல்லது 5% வேப்ப எண்ணெய் கரைசலை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அதேபோல் இளந்தோப்புகளில் குருத்து துளைப்பான் பாதிப்பும் அதிகம் காணப்படும். இந்த முறையில் இதனையும் கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெகாய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பாட்ஜி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவேதான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது.

0: கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:10. ஆகாஷ்வாணி.

0: நேயர்களே, இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Delhi. Please stand by for our next program. This is Akashwani. On the eve of the 94th anniversary of Indian Air Force, we now bring you a message by the Chief of Air Staff, Air Chief Marshal Amarpreet Singh, Param Vishist Seva.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: ஜோடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி பாடியுள்ள பாடலை கேட்போமா?

0: நிமிடம்
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை போற்றும் விதமாக நாடெங்கிலும் சேவை ஜோதி பேரணி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு சேவை ஜோதியை ஏற்றி வைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பேரணியின் நிறைவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை நினைவு கூர்ந்ததுடன் அவரது தலைமையிலான மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசினார். அவர் தமது உரையில்
2: மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் 7 அக்டோபர் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய பதவியை ஏற்று இன்று 25 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக 25 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து 13 ஆண்டுகள் இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இலக்கு விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் உலகத்திற்கு முதல் நாடாக, வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும். நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு ஏழைகள் இல்லாத நாடாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அந்த இலக்கை, அதனுடைய உறுதிமொழி ஏற்று இன்றைக்கு சேவா ஜோதி யாத்திரை என்ற இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் இங்கே இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கூட இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் எல்லாமே, நம்மளுடைய தேசம் 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வல்லரசு பாரதம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 12 ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 12 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குஜராத்தில் உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றை புனரமைத்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு குடிப்பதற்கும், அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஆற்றை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நர்மதா நதியே குஜராத்ல முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கு சென்று சேர்க்கப்படுது. முதலமைச்சராக வந்த பிறகு குஜராத்தினுடைய பெண் கல்வியை, பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. குஜராத்ல தொழில்துறையானது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதை அடுத்து 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 13 இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்குறோம், ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், காந்திஜி ஐயாவுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்றைக்கு முதல்ல அவர் ஸ்வச் பாரத் மிஷனை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாட்டில் அனைத்து வீடுகளிலும் கூட இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமாக அனைத்து பகுதிகளும் இன்றைக்கு சுத்தமாக, மக்கள் மத்தியில் ஒரு சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் மனதில் ஆழமாக மிகப்பெரிய ஒரு இந்த எண்ணத்தை விட்டிருத்ததோடு ஸ்வச் பாரத் மிஷனை இன்றும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் கிட்டத்தட்ட 50 பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட், இலவசமான அக்கௌண்ட், நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, 12 4 பேருக்கு பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 விவசாய சன்மான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட 80 பேருக்கு கொரோனாவிலிருந்து தொடங்கி 80 பேருக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதமரனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 அரிசி, 1 பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் பார்த்த கொரோனா காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் தவிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் கூட 260 டோஸ், அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி வெற்றி நம்மளை எல்லாருக்கும் கொடுத்தது. நம்மளுடைய நாட்டில் குறிப்பாக நம்மளுடைய நாட்டில் ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய

0: நாட்டில் தயாரிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டு அதோடு இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய தேசம் இன்றைக்கு தற்சார்பு தேசமாக மாறியிருக்கிறது. ஒரு புறம் சமூக வளர்ச்சியை நாம் பார்த்துருக்கோம், இன்னொரு புறம் தேசிய கட்டமைப்பு, நம்மளுடைய உள்கட்டமைப்பை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், 16 வழிச்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இப்படி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ரயில்வே நிலையங்களினுடைய மேம்பாடு, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கூட நம் சர்வதேசத்திற்கு இணையான ரயில் நிலையம், குன்னூர் ரயில் நிலையம் கூட நம்ம போன மாதம் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஊட்டி ரயில் நிலையம் வேலை நடந்துகிட்டு இருக்குது, அமிர்த் பாரத் ரயில் நிலையம் என்று. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள், அதே போல் நம்மளுடைய ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினை புதுப்பிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் புதுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் பாதைகளும் கூட மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, குறிப்பாக வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு, நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி சாத்தியமாயிருக்கிறது. இன்றைக்கி மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 27 மார்ச்க்குள்ளே நம்ம புல்லட் ட்ரெயினை பார்க்குறோம். இதேமாதிரி சென்னை டு வந்து பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத் வந்து சென்னைக்கு லாஜிஸ்டிக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின், இது ஒரு புறம். அதே போல் விமான நிலையங்களினுடைய மேம்பாடு பார்க்குறோம். சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் போகிறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஐஎஸ்ஆர்ஓவில் மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம், எல்லை தாண்டாமல் நாம் நம்ம நாட்டிலிருந்து எதிரிகளை வீழ்த்தியதை பார்த்துருக்கோம். இப்படி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவு லட்சியம் நிறைவேறுகின்ற நேரம் 2047. நம்மளுடைய நாடு 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு பாரதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவாக நாம் அனைவரும் கூட நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை கூட இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் கூட நம்மளுடைய நாடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய சேவை ஜோதி யாத்திரையும் நடத்தியிருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சேர வேண்டும். கடைசி மனிதனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான். 13 ஆண்டுகளில் 25 கோடி பேர் பிபிஎல் இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத்தை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

ஆகாஷ்வாணி நேர்களே, தொடர்ந்து திரைகானம் கேட்போமா? அமர்க்களம் படத்திற்காக சித்ரா குரலில் ஒலிக்கும் பாடல்

0: ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியுள்ள பாடல் படம் ஆசையில் ஒரு கடிதம்.
1: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்து பார்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: என்னென்ன இந்த 12 ஆண்டுகளில் ஒரு 27 துறைகளில் பட்டிருக்கோம். 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். இத்தனையும் அடைக்கி ஒரு 27 துறைகளில் இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல மேக் ஃபார் இந்தியா தான் இருந்தது. இந்தியர்களுக்கு வேண்டியதை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்குச்சு. ஆனால் அப்புறம் போக போக போக பார்த்தீங்கன்னாக்கா மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது மேக் இன் இந்தியா ஃபார் தி என்டையர் வேர்ல்டு அந்த
1: மாதிரி.
0: ஆமாம், இப்போ எல்லாருக்குமான ஆச்சு. அப்போது இந்தியர்களுக்காக உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிறத தொடங்கி இப்போ உலக மக்களுக்காக நாம் உற்பத்தி செய்து அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் வச்சுக்கலாம். அது ஒரு அளப்பரிய சாதனை தான். எனக்கு பொறுத்தவரையில் 2-3 மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 12 ஆண்டுகளில் இது ஒன்று. எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமியை கொண்டு வர முடிந்ததும், அதற்கு இணையாக இந்த மேக் இன் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவிலேயே வந்தது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் சொல்லக்கூடிய இந்த 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எதையெல்லாம் நீங்கள் முக்கியமான துறைகள்னு சொல்லியிருக்கலோ அதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிச்சு. தேவையற்ற துறைகள்லாம் இல்லை, மிக முக்கியமான துறைகள். இப்போ நீங்கள் பார்த்து உற்பத்தி துறைகள்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இருக்குது தானே, அதில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் செக்டர் மேக் இன் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிகல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டெக்ஸ்டைல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்தது. வேளாண் துறை அல்லாத உற்பத்தி துறையில் எதெல்லாம் முக்கியமான துறைகளாக இருக்கணும் அத்தனை துறைகளும் உள்ளடக்கியது. அதுவும் 15 துறைகளும் இருக்குது. சேவை துறைகள் பாருங்கள், சேவை துறை எதெல்லாம் முக்கியமான தெரியும். ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது தகவல் தொழில்நுட்பத்தும் அது முக்கியமாக உள்ளே இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அது அதுக்குள்ளே முற்றிலுமாக வந்திருக்கிறது. அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அது அதுக்குள்ளே வந்திருக்கு. அப்புறம் மருத்துவ சேவை அதுக்குள்ளே வந்து, எஜுகேஷன் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியாங்கிறது ஏதோ உற்பத்தி சார்ந்தது மட்டுமே இல்லை, சேவை தருவதையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய சிறப்பம்சம். மேக்கிங் அப்படின்னால பல பேருக்கு உற்பத்தியும் தானே ஞாபகம் வரும். அதற்கு இன்னும் மெருகு சேர்க்கக்கூடிய வகையில் 12 சேவை துறைகளும் உள்ளே கொண்டு வந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் சொல்லக்கூடியது தான். இந்தியாவுடைய மருத்துவ சேவை மிக பிரமாதமாக இருக்கிறது. பல அண்டை நாடுகள்லேருந்து இங்கே வர ஆரம்பித்திருக்கிறார்கள்.
1: குறிப்பாக சென்னையில்
0: மருத்துவ சுற்றுலா அதிகமாக இருக்கிறது. அப்போது இதற்கென்று ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் வகுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு. அதெல்லாம் மிகச்சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு மேக் இன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக எல்லா துறையிலுமே 8% 30% வரை வளர்ச்சி கண்டிருக்கும் 12 ஆண்டுகள். அப்போது இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்மால் காண முடியும் சொல்கிறது தான் மேக் இன் இந்தியாவோட இலக்காக இருந்தது. அந்த இலக்கையை நம்மால் எட்ட முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. அதை தான் இந்திய அரசாங்கம் உண்மையிலே பெருமிதமாக சொல்லிக்கொள்ளலாம். அவர் கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம்ங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அது ஒரு சாமானியர் கனவு திட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய மிகப்பெரிய வெற்றி.
1: அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வெற்றி அடைந்த ஒரு திட்டம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் சார். என்ன அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ற ஒரு பார்வையோட தான் வந்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் அப்படின்றது முதல்ல ரொம்ப சாதாரணமாக வந்து தொடங்கப்பட்டாலும் கூட, கோவிட் பெருந்தொற்று மாதிரியான ஒரு கடினமான காலகட்டத்தை நாம அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின்ற இந்தியா வந்து எளிதாக கடந்து செல்ல வந்து இந்த இயக்கம் உதவுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இப்போ நீங்கள் சொன்ன அந்த சுயசார்பு இந்தியா, சொன்ன ஆத்ம நிர்பார் பாரத், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருந்தோம் நம்ம. ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னா அது வந்து சுயசார்பு பொருளாதாரம், அது மிக முக்கியமாக உள்நாட்டு பொருளாதாரம். ஏன் பல நாடுகள் கோவிட் சமயத்தில் அது வந்து வெளியே வர முடியாமல் திணறினேன், ஆனால் இந்தியா அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பொருளாதார வலிமைங்கிறது வெளியிலிருந்து வந்தது இல்லை, இண்டிஜினஸ். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பாக 2-3 விஷயங்கள் சொல்லலாம். நம்முடைய வேளாண்மை பாதிக்கப்படவில்லை, மீன்வளம் பாதிக்கப்படவில்லை, அநேகமாக கைத்தறி நெசவுகள் பாதிக்கப்படவில்லை, உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்மளை உள்நாட்டு தொழில்கள், உள்நாட்டு பொருளாதாரம். இப்போ உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய எதுவுமே வந்து கோவிட்னால பெரிய பாதிப்புக்குள்ளாகவில்லை. என்ன காரணம்னா நமக்கு புரிஞ்சிருந்தது நம்முடைய வலிமை இங்கே தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து வைத்துக் கொண்டோம். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வேளாண் பொருட்கள் என்று மட்டும் நூற்றுக்கணக்கில் இருக்கு. நெல் கோதுமையில் ஆரம்பிச்சு பயறு வகைகள் வரையில பூக்கள் வந்து காய்கறிகள் இருந்து பழங்கள் அத்தனையும் இருக்கு. உணவுப் பொருட்களில் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் என்று பார்க்க போனால் கனரக தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நீங்கள் வந்து மென்பொருள் தொழிற்சாலை வரையில அத்தனையும் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு பொருளாதாரம் இங்கே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆத்ம நிர்பாரம் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கே, ஏன் நம்ம அப்புறம் சுயசார்பு இந்தியாவும் இருக்கக்கூடாது? அதுதான் என்னுடைய எண்ணம். அதை வைத்துக்கொண்டு தான் அடுத்த படிக்கு முன்னேறியது இந்தியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கோவிட் சமயத்தில் இப்படி இருந்தது அப்போது கூட நம்ம வந்து சுயசார்பு நம்ம கொண்டு வர முடிஞ்சது.
1: ஆமாம், என்னென்னா அதில் நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்கிறோம் நமக்கு தேவையான பொருட்களை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து இல்லை, ஆனால் உலகமே வந்து பார்த்து பயந்து

0: அந்த கோவிடுக்கான தடுப்பு மருந்தையும் நாமளே வந்து உற்பத்தி செய்தோம், பல நாடுகளுக்கும் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் வந்து எதனால சாத்தியமாயிற்று அப்படின்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், அதற்கு அடிப்படையா இருந்த அந்த சுயசார்பு அப்படின்ற கொள்கை, இதெல்லாம் தான் அதற்கு அடிப்படையா இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: அது என்னன்னு ஒரு மிக முக்கியமான அரசு நடவடிக்கை நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன, கோவிட் 2019 வரும் போது பல நாடு அரசுகளும் பல நாட்டு பொருளாதாரங்களும் முடங்கி கிடந்தன. ஆனால் இந்தியாவில் தான் அரசும் சரி பொருளாதாரமும் சரி முடுக்கிவிடப்பட்டது. முடங்கி கிடந்தது வேறு, முடுக்கிவிடப்பட்டதுங்க வேறு. இங்கே தான் முடுக்கிவிடப்பட்டது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா COVID-19 வருது, அது வந்து முழுமையான ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது 2020 பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில். உடனடியாக இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும், முதல்ல 1,600,000 கோடி ரூபாய் அளவுக்கு உடனடியாக எல்லா நிவாரணங்களும் வழங்க ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு மீண்டும் அதை 2,00,000 கோடியாக உயர்த்தினார்கள். எந்த அரசாங்கப்படுத்திருக்கோம் பாருங்களேன், எதுவுமே இல்லை, எல்லாமே முடங்கி கிடைக்கிறங்கிற போது அரசாங்கம் முன் வந்து 2,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம், 80 கோடி குடும்பங்களுக்கு
0: இலவச உணவு தானியம்,
1: இலவச உணவு தானியங்கள். அப்போது இரண்டு விஷயம், ஒன்று வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்படுகிறதுங்கிறது ஒன்று,
0: உற்பத்தி இருந்தால்
1: பண்ண முடியும். ஆமாம், பிரமாதம் பிடிச்சிங்க. அதுதான் இத்தனை பேருக்கு உங்களுக்கு அங்கே வந்து சந்தை இல்லையே, நீங்கள் கவலைப்படாதீங்க, அரசாங்கம் கொள்முதல் செய்து கொள்ளும், அரசாங்கம் உங்களுக்கு வழங்கும். அப்போது இங்கே உணவுப் பொருள் உற்பத்தி தேவையான சந்தையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். அதே சமயத்தில் ஏதோ வாழ்க்கையை முடங்கி போயிருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 20 கிலோவுக்கான உணவுப் பொருட்கள் நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிற போது அப்போ ரெண்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண பாருங்க. இங்கே தான் ஒரு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஆத்ம நிர்பர் பாரத் எப்படி வந்து கோவிட்ல கூட பிரமாதம் வர முடியும் அப்படின்னா, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, நாங்கள் பார்த்துக்கிறோம், அது நடந்தது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் உற்பத்தியிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியவே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு சாமானிய குடும்பமும் வறுமை கோட்டுக்கீழே தள்ளப்படவில்லை. இரண்டிலுமே சரி செய்யப்பட்டதுங்கிற போது அப்போ அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும்னா சுயசார்பு தான். அப்போ இத்தனை குடும்பங்களுக்கு தேவையானது ஒன்று எங்கே போக முடியும், அப்போ இங்கேருந்தாலும் உற்பத்தி செய்ய வேண்டும். அது நம்ம செய்தோம். அப்போ உள்நாட்டு பொருளாதாரம் வலுவடைந்தது, அப்போதான் மிகப்பெரிய அளவு வலுப்பெற்றது. ஆத்ம நிர்பார் பாரத்துங்கிறது எங்கே வெற்றி பெற்றது அப்படின்னா, இனிமேல் உலகை நம்பி பயணம் இல்லை, நம்ம நாமே பாதுகாத்துக் கொள்வோம்ங்கிற அந்த ஒரு உணர்வு, அது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தானே, அது
0: நம்முடைய திறனை நமக்கு உணர்த்திச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம்,
1: அதுதான் பண்ணுறது. COVID-19 மட்டும் வரலன்னா நமக்கு இதுக்கான ஒரு தேவை வந்திருக்காது, இதை நம்ம உணராமல் போயிருப்போம்.
0: இல்லை, அது வரைக்கும் வந்து நாமளே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்காது.
1: ஆமாம், முன்னதாக இந்திய அரசாங்கம் இது முன்னெடுத்து
0: இருந்தாலும் கூட அந்த சூழல் வந்து நிறைய உற்பத்தியாளர்களை வந்து உருவாக்கிச்சு.
1: அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் பெரிய அளவில் வந்தது. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிகான் ஒன்று இருக்குது, அதாவது $100 பில்லியன் மேலே டர்ன் ஓவர் ஒரு வருஷத்தில் இருந்ததுன்னா அது யூனிகான், 130 யூனிகான் கொடுத்தது இந்தியா. அதாவது இந்த மேக் இன் இந்தியா வருகிற போது, இல்லை ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்ல வருகிற போதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமாக இந்தியாவில் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் போக, யூனிகான் 130 மேலே வந்து இந்தியான்னு ஒன்று எல்லாரும் வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தாங்க, இப்படிலாம் முடியுமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பின்னால் அந்த ஒரு சொல் தான் சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வாஸ் சோ கேட்சி. ஆனால் அந்த பொருளாதார சுயசார்பு என்பது நம்மளால் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் மிக வலுவாக எடுத்து சென்றது. அந்த செய்தி மக்களுக்கு பிடித்திருந்தது, அப்போ மக்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சேவைத்துறையில் பங்களிப்பு இருப்பது என்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உற்பத்தி துறையில் வளர்ச்சிங்கிறது மிக அபாரமான ஒரு வளர்ச்சி, மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இல்லையா, அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகனாக தான் அதை நான் பார்க்குறேன்.
0: நிறைய இளம் தொழில் முனைவோர்களையும் நிறைய மகளிர் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த புத்தொழில் இயக்கம் வந்து இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து இந்த மேக் இன் இந்தியா அப்படின்றதனுடைய இன்னொரு அம்சமா தான் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்களை உருவாக்க காரணமா இருந்த இந்த ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது, அதுவும் மேக் இன் இந்தியாவோட ஒரு சாரமா பார்க்கும்போது, இதெல்லாம் எந்த அளவுக்கு, நீங்க குறிப்பிட்டீங்களா அந்த 15 துறைகள், அதுல எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துச்சு சார்?
1: குறிப்பாக 2-3 ஆட்டோமேட்டிவாக இருக்கட்டும், அல்லது ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ரயில்வேயாக இருக்கட்டும், அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இங்கேயெல்லாம் வெறுமனே உற்பத்தி மட்டும் அதிகமாகவில்லை, இரண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, தரம் உயர்த்தப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய ரயில்களும் இப்போ இருக்கிற ரயில்களும் வேற,
0: நிறைய டெக்னாலஜியை பழகிட்டாங்க மக்கள்,
1: பழகிட்டாங்க. ஆமாம், இப்போ அக்ரிகல்ச்சரில் எங்கள் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வரீங்களே.
0: ஆமாம்,
1: அப்போ வந்து அதுதான் அது, வேளாண் துறையிலேயே உங்களால் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வர முடியுங்கிறது உலகத்தில் வந்து அநேகமாக இஸ்ரேலுக்கு அப்புறம் இந்தியா தான் பண்ணிச்சு.
0: அந்த ட்ரோன் இன்னைக்கு நாமளே தயாரிக்கிறோம் இந்தியா,
1: அதுதான் அடுத்தது. அப்போது ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு தேவை என்று வருகிற போது நமக்கு ட்ரோன் தேவையாகிறது, ட்ரோன் தேவைங்கிற போது அதுக்கான உற்பத்தியும் அதிகரிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜி பற்றி பேசணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கடந்த சில வாரங்களாக மிகவும் விறுவிறுப்பாக பேசக்கூடிய, பரபரப்பாக பேசக்கூடக்கூடியது வந்து செமிகண்டக்டர்ஸ். இது எப்போ சொன்னாங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய பிரதமர் சொல்கிறார், செயற்கை நுண்ணறிவின் தலைமையகமாக இந்தியா இருக்கும் அப்படி.

0: அது மட்டும் ஒரு கட்டுரை ஒன்று. பாரத பெருமாள் எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பெருசாக
1: யாரும் நம்ம நடத்தணுமே சார்.
0: ஆனால் அதுக்கப்புறம் தான் இது சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இது என்ன புதுசாக ஏதோ செயற்கை நுணர்வு ஆர்டிஃபிஷியல் பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் அப்போல்லாம் அமெரிக்கா கூட பேசலை, சைனா கூட பேசலை, ஆனால் இந்தியா பேச தொடங்கியது. அப்போது இந்தியா பெரிய அளவில் பேசுகிற போது செயற்கை நுணர்வுங்கிறது பிரமாதமான ஒரு பூதாகாரமாக ஒரு ஒரு விசுரூபம் எடுத்தது இந்தியாவில். அதுக்கு என்ன காரணம்னு இதெல்லாம் தான் நீங்கள் சொன்னீங்களா, எந்த ஒரு துறை நமக்கு பெரிதாக வளர்ச்சி அடைந்ததுன்னு அது பல மடங்கு அதிகரித்தது. இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வரக்கூடிய செய்தியின்படி என்னென்னா அநேகமாக செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறப்போகிறது அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு கடந்த சில வாரங்களாக. அப்போ அது பாருங்களேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா இரண்டு விஷயங்களில் இந்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா இன்னோவேஷன், அதுவும் ரொம்ப தருவாங்க. இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், பல துறைகளில் இன்றைக்கி வந்து 100% எஃப்டிஐ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. பாதுகாப்பு துறைகள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சென்சிட்டிவ் துறைகளாக இருக்கா அங்கே மட்டும் மட்டும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வரும்போது பல பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மால் இதை வடிவமைக்க முடியும், செயல்படுத்த முடியும், ஆனால் அதற்கான முதலீடு தேவைப்படுகிறது அப்படிங்கிற போது தான் நம்ம கதவுகளை திறந்து விட்டோம். அது கதவு திறந்துக்கப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்டிஐ எல்லாம் எங்கெல்லாம் 100% இருந்ததோ அங்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த சுமார் 5 ஆண்டுகளில் பார்க்கும்போது உலக அளவில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வெளிநாட்டு முதலீடுகள் அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் நான் சொல்கிறது. அப்போது தொழில்துறை சார்ந்த அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்க மிகவும் நேர்மறையான ஒரு எண்ணத்தை தரக்கூடிய விஷயமா ஒரு நேரத்தில். அப்போது உங்களுக்கு மிக நிச்சயமாக வளர்த்தான் செய்யும். இப்படி தான் எல்லாமே வந்துருக்கு. ஒவ்வொரு துறையுமே நீங்கள் கேட்டீங்க, ஒவ்வொரு துறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி இஃப் எம் கரெக்ட் 8.7% என்னவோ வச்சு, அப்புறம் டெக்ஸ்டைல் பொறுத்தவரையில் அதுவும் 8% மேலே வந்தது, அயர்ன் ஸ்டீலில் 10% வரைக்கும் நம்ம உயர்ந்தோம். ஒரு விதத்தில் வந்து இந்திய அரசாங்கம் மிக கடுமையான ஒரு விஷயம் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருட்களை வெளிநாட்டில் தயாரித்து இங்கே கொண்டு வந்து சந்தையில் விற்காதீர்கள், இங்கேயே உற்பத்தியை வைத்துக்கொண்டு இங்கேயே உற்பத்தி செய்து எங்கள் சந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா. உற்பத்தி செய்கிறது வேறு இடத்துல, சந்தையை மட்டும் இங்கே பயன்படுத்தினா முடியாதுன்னு சொல்லி இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரடிகம் ஷிஃப்ட், கொள்கை அளவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. அது நமக்கு பெரிய அளவில் உதவி செய்தது. அப்போது மேக் இந்தியாவில் பொறுத்தவரையில் 4-5 துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்க்குற போது மிக முக்கியமாக ஆட்டோமேட்டிவ், இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் இண்டஸ்ட்ரி நிறையா வந்தது, சேவைத்துறைகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகளை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கணுங்க. எல்லா துறைகளுமே பொதுவாக சராசரியாக சொல்லிக்கணும், இந்த பக்கம் 15 துறைகள் இந்த பக்கம் 12 துறைகள் சராசரியாக 8% மேலாக வளர்ச்சி கொண்டிருக்கிறது. 8% வளர்ச்சிகள் மிக அதிகமானது, ஒரு ஆண்டுக்கு 8% 12 ஆண்டுகளில் டபுள் ஆயிட்டு இருக்கும்.
2: நேயர்களே, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டி வி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பரூர் எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஸ்மரபூமி என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், மேகரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து மாதா சதா அவதுமாம், மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது. ஆபோகிராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:58 35 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பரூர் எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமபான தியாகராஜர் கீர்த்தனை, சாவேரி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பரூர் எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் தேவதை.

காற்றுடுக்கலந்திடுவா நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

நீர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி, ஆகாஷவாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 26.4 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவான அதிக அளவு வெப்பம் 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை, இரவு நேரத்தில் ஆங்காங்கே பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பம் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பம் 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள்.

கேந்திரக ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு இந்திய விமானப்படை தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம், பெருகி வரும் காய்ச்சலும் தடுப்பு நடவடிக்கையும், எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரையகானம் ஒலிக்கும். காலை 9:00 அரங்கிசையில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை. காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், THV உமாசங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும் நேர்முகம், பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள், அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். வானிலை மாலை 5:30 திரைகானம் ஒலிக்கும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் BR சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகானம். இரவு 9:30 நாடகமலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம், எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். நடிப்பு ஜி ஞானசேகரன், TN சரஸ்வதி, எஸ் சசிகுமார், RT பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன் மற்றும் பலர். அமைப்பு விஜயலட்சுமி, ராம்குமார், எஸ் ஜான்சன். 10:00 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.